0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மணத்தியால செய்திகள்.
2: மணத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: செய்தி வாசிப்பது ரஜி கிருபா. ஒற்றுமை இல்லை என்றால் தேசிய மக்கள் சக்தி அரசே மாகாண சபைகளை கைப்பற்றும் சூழல் உருவாகும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடிகளநாதன் தெரிவித்துள்ளார். ஈரானிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களின் காரணமாக இலங்கையில் தனியார் துறைக்கான வங்கிக் கடன் பெறுதல் அதிவேகமாக உயர்ந்துள்ளது. விமான எரிபொருள் மீதான மதிப்பு கூட்டல் வரியை 25% இருந்து 7% குறைப்பதாக இந்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவின் குடிவரவுத்துறையில் பணியாற்றும் சில ஊழியர்கள் தொடர்பான பல்வேறு ஒழுங்கீனங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் பீயிங் நிறுவனத்திடமிருந்து 200 விமானங்களை சைனா வாங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி அனர குமார திசநாயக்க எதிர்வரும் May 20 மற்றும் 22 ஆகிய திகதிகளில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு உத்தியோகபூர்வ விஜயமாக மேற்கொள்ளவுள்ளார். இலங்கையின் சிரேஷ்ட ஆங்கில ஊடகவியலாளரும் அரசியல் பத்தி எழுத்தாளருமான DPS ஜெயராஜ் காலமானார். இலங்கை அரசியல், இனப்பிரச்சினை, புவிசார் அரசியல் மற்றும் தமிழ் சினிமா குறித்து பல தசாப்தங்களாக அரசியல் ஆய்வு கட்டுரைகளை எழுதி வந்த அவர் சர்வதேச அளவில் வாசகர்களை கொண்டவராவார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாந்துக்கான தனது அதிகாரப்பூர்வ பயணத்தை நிறைவு செய்து இன்று ஸ்வீடன் நாட்டுக்கு புறப்பட்டுள்ளார். அண்டார்டிகா சுற்றுலா கப்பல் பயணத்திற்கு பின்னர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 4 கனேடியர்களில் ஒருவருக்கு அரிய வகை ஹண்டா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொங்கோஜெனா நாயக குடியரசில் ஏற்பட்டுள்ள எபோலா பரவலை சர்வதேச பொது சுகாதார அவசர நிலை என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கே மக்கள் வாக்களித்து பதவியிலும் அமர்த்தும் நிலைக்கு தள்ளியுள்ளனர் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளின் பிரதான சட்டத்தை நீக்குவதற்கான சட்டம் மூலம் அரசாங்க வர்த்தமானி மூலம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள டாஸ்மாக் கடைகள் 10 மணிக்குள் கட்டாயமாக மூடப்பட வேண்டும் என சென்னை பொது நகர ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். டொரண்டோ அமெரிக்க துணை தூதரகத்திற்கு வெளியே இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடையதாக ஈராக் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் மீது அமெரிக்காவில் தீவிரவாத குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. ஈரான் இஸ்ரேல் மோதலில் 79வது நாளில் பிராந்தியத்தில் பதட்டம் அதிகரித்துள்ளது. ஈரான் அரசு விரைவில் ஹேஸ்முட் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் அறவிடும் புதிய போக்குவரத்து திட்டத்தை அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளது.
2: மணத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 23 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 27 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 15 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 28 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டியோட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். ஆனால் துள்ளல் பாடல்களோ அல்லது குத்து பாடல்கள் இல்லாத ஒரு பொது பாடல்களுடன் அல்லது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு பாடல்கள் அல்லது முள்ளிவாய்க்கள் சம்பந்தமான பாடல்களுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தர பாடல்களை

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் கலியுக வரதன் அவர்கள் ஒரு பாடல் கேட்டிருந்தார். அந்த பாடல் ஒரு சிறு நேரத்தில் முடிந்தபடியால் அவருக்காக ஒரு இன்னொரு பாடல் வருகின்றது. அந்த பாடல் வந்து சஹானா விஸ்வநாதன் அவர்கள் பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 8:12.

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளிடலாம். 9 மணி வரை அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22.
2: கள்ளிச்செடியும் முளைக்க மறுக்கும் கருமை படந்த கந்தகமண்ணில் துள்ளி இழந்து விழுந்த அலைகளின் துயரை சொல்ல முடியாது மெல்லகசையும் நந்திக்கடல். வெள்ளி முளைக்கும் அந்திக்கருக்கள் அவலப்பட்ட இனமொன்றின் தலையில் கொள்ளி விழுந்த நாளை கூறும். அள்ளி அவனன்று வீசிய குண்டில் காயம்பட்ட நிலவொளி நள்ளிரவை கூட பகலாயிருக்கும். கண்ணட்டும் திசையெங்கும் மண் திட்டியாய் கிடக்கும் புதைகுழிகள் புதையுண்டு கிடக்கின்ற உறவுகளின் இறுதி மூச்சு வீசும் காற்றில் உஷ்ணமாயறியும். செங்குருதி நீர்கலந்த சேற்றுக்கடற்கரையில் வேரறுந்து போன விடுதலை போர் வரலாற்றை சுமந்து மௌனமாய் அசைந்து கொண்டிருக்கும் இன்னும் இந்த முள்ளி வாய்க்கால். இந்த நாள் கருப்பு நாள், ஈழதேசம் குருதியில் நனைந்த சிவப்பு நாள். மரணகோலம் காது கிழிக்க மனித சடலம் சிதறி கிடக்க சதைகளின் சகதிகளில் சர்வாதிகாரப்பேய்கள் பிணம் தின்று பெருமை கொண்ட நாள். தன்னை இழந்த தமிழினம் வரலாறாகி போன நாள். வழியும் கண்ணீரோடு முள்ளி வாய்க்கால் முடிவல்ல தொடக்கம் தொடக்கமென்றே நீதி கதவுகளின் நெஞ்சை தட்ட தமிழர் தம் கரத்தை உயர்த்திய நாள். உலகமறியாமல் உறங்கி கிடந்த இனம் விழித்திறன் எழுந்து விடுகின்ற திசையெங்கும் நீதி கேட்டு நிமிந்த நாள். லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை நினைத்து பார்க்க மட்டுமல்ல நீதியை மீட்காமல் நித்திரை இல்லையென ஒவ்வொரு தமிழனும் உறுதியேற்கும் நாளே இந்நாள். முள்ளி வாய்க்கால் மண்ணில் விழுந்தோம், விதை போல் மீண்டும் எழுவோம். தளரும் நிலையில் தமிழன் இல்லை அங்கு தலைகள் குனிய எவரும் இல்லை. விருட்சமாய் பெருவெளிச்சமாய் வளரும் ஒரு நாள் விடியும். தமிழன் தாகம் அடங்காது தமிழன் உணர்வுக்கு தடையேது.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சிவானந்தன்.
1: வணக்கம் சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: பாடல் தெரிவு?
2: பாட்டில் ஒரு நல்ல பாட்டா தெரியும்.
1: ஆமாம், வருகின்றது கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி.
1: ஆமாம்,

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவி வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

முள்ளிவாய்க்கால் போயிருந்தேன். அந்த முல்லைத்தீவையும் மோதி வந்தேன். முள்ளில் கிழிந்த என் கண்களிலே நீர் முட்டித் தெரித்ததை யாரறிவார்? ஆனந்தபுரத்தை கடக்கையிலே என் ஆவி துடித்ததை என்ன சொல்ல? நானந்த துயரம் சொல்வதற்கு என் நாவடும் பாடு கொஞ்சமல்ல.

சப்தங்களில் எம் சனங்களின் அழுகுரல் கேட்டறிந்தேன். ஆகாயம் எரித்த சாம்பல் துகள் மண்ணில் ஆங்காங்கு அலைவதை கண்டறிந்தேன்.

0: அழிந்து போனது போல் இருக்கும். ஆயின் அருகும் புல்லுக்கு அழிவேது? பொழியும் ஒரு துளி பட்டவுடன் அது பொட்டென்றெழுமே அழியாது. எந்த யுகத்தில் போர்கள் இல்லை, அட எந்த யுகத்தில் தோல்வி இல்லை, அந்த யுகத்தை எருவாக்கு, நீ அடுத்த யுகத்தை உருவாக்கு.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
2: எரிமலை எப்ப

கரைக்கும் உழவன் வீட்டு தேனும் கூட உப்பு கரிக்கும் அதில் தண்ணீர் மிதக்கும் ஏழை வர்க்கம் தேர்வைக்குள்ளே வந்து குளிக்கும் இன்று செத்து பிழைக்கும் உழவன் வீட்டு தேனும் கூட உப்பு கரிக்கும் அதில் தண்ணீர் மிதக்கும் செருப்பென உழைத்தவர் வரப்பென இழைத்தவர் சுடச்சுட அழுதவர் அடிக்கடி இறந்த

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 1-600-222-2222. உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. Call Naveen Allstate Insurance.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: செய்தி வாசிப்பது ரஜி கிருபா. ஒற்றுமை இல்லையென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசு மாகாண சபைகளை கைப்பற்றும் சூழல் உருவாகும் என தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஈரானிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களின் காரணமாக இலங்கையில் தனியார் துறைக்கான வங்கிக் கடன் பெறுதல் அதிவேகமாக உயர்ந்துள்ளது. விமான எரிபொருள் மீதான மதிப்பு கூட்டல் வரியை 25% இருந்து 7% குறைப்பதாக இந்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவின் குடிவரவு துறையில் பணியாற்றும் சில ஊழியர்கள் தொடர்பான பல்வேறு ஒழுங்கீனங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் பீயிங் நிறுவனத்திடமிருந்து 200 விமானங்களை சைனா வாங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க எதிர்வரும் May 20 மற்றும் 22 ஆகிய திகதிகளில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொள்ளவுள்ளார். இலங்கையின் சிரேஷ்ட ஆங்கில ஊடகவியலாளரும் அரசியல் பத்தி எழுத்தாளருமான DBS ஜெயராஜ் காலமானார். இலங்கை அரசியல், இன பிரச்சினை, புவிசார் அரசியல் மற்றும் தமிழ் சினிமா குறித்து பல தசாப்தங்களாக அரசியல் ஆய்வு கட்டுரைகளை எழுதி வந்த அவர் சர்வதேச அளவில் வாசகர்களை கொண்டவராவார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாந்துக்கான தனது அதிகாரப்பூர்வ பயணத்தை நிறைவு செய்து இன்று ஸ்வீடன் நாட்டுக்கு புறப்பட்டார். அண்டார்டிகா சுற்றுலா கப்பல் பயணத்திற்கு பின்னர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 4 கனேடியர்களில் ஒருவருக்கு அரிய வகை ஹண்டா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் ஏற்பட்டுள்ள எபோலா பரவலை சர்வதேச பொது சுகாதார அவசர நிலை என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கே மக்கள் வாக்களித்து பதவியிலும் அமர்த்தும் நிலைக்கு தள்ளியுள்ளனர் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தைமா சக்திவேல் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளின் பிரதானி சட்டத்தை நீக்குவதற்கான சட்டம் மூலம் அரசாங்க வர்த்தமானி மூலம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள டாஸ்மாக் கடைகளை 10 மணிக்குள் கட்டாயமாக மூடப்பட வேண்டும் என சென்னை பொது நகர ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். டொரண்டோ அமெரிக்க துணை தூதரகத்திற்கு வெளியே இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய ஈராக் நாட்டை சேர்ந்த ஒருவர் மீது அமெரிக்காவில் தீவிரவாத குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. ஈரான் இஸ்ரேல் மோதலில் 79வது நாளில் பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரான் அரசு விரைவில் ஹெர்மஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் அறவிடும் புதிய போக்குவரத்து திட்டத்தை அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. May 18 தமிழின படுகொலை நாள் வாரத்தின் நினைவேந்த நிகழ்வுகளும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளும் வடக்கு கிழக்கின் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வாகன இறக்குமதி வரிகள் மீது தற்காலிகமாக 50% கூடுதல் கட்டணத்தை விதிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் விவகமான மற்றும் சரியான நேரத்திலான நடவடிக்கை என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஆதரவு தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ஃபைஃபா வேர்ல்ட் கப் தொடரின் டொரண்டோவில் நடைபெறும் தொடக்க போட்டிக்கான 3000-க்கும் மேற்பட்ட நுழைவு சீட்டுகள் இன்னும் விற்பனைக்கு கிடைப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரஷ்யா போரில் உயிரிழந்ததாக கூறப்படும் 528 உக்ரைன் வீரர்களின் உடல்களை உக்ரைனிடம் ஒப்படைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மனத்தியான செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 21 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 23 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று 11 மணியிலிருந்து மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் 75% காணப்படுகின்றன. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 15 பாகையிலும் நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 26 பாகையிலும் நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 20 பாகையிலும் செவ்வாய்க்கிழமையும் மதிய பொழுது வெப்பநிலையாக 28 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமையும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நீங்கள் 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்குகள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4 6 6 4 4 6 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் HD-யின் இதய ராகம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை. பூமியின் எந்த பக்கத்திலும் எழுதப்படாத ஒரு கொடூரமான மனித பேரழிவின் சாட்சியம் முள்ளிவாய்க்கால் முள்வேலி. பூமியின் எந்த பக்கத்திலும் எழுதப்படாத ஒரு கொடூரமான மனித பேரழிவின் சாட்சியம் முள்ளிவாய்க்கால் முள்வேலி. சொந்த மண்ணிலே எங்களை அகதிகளாக்கி கூரையின்றி குடிக்க நீரின்றி பட்டினியால் எங்கள் இனத்தையே சுருடிய கோர தாண்டவம். சொந்த மண்ணிலே எங்களை அகதிகளாக்கி கூரையின்றி குடிக்க தண்ணீரின்றி பட்டினியால் எங்கள் இனத்தையே சுருடிய கோர தாண்டவம். பெண்களின் மீதும் பிஞ்சுகளின் மீதும் சிங்கள பேரினவாதம் ஏவிய வன்முறை மனித நாகரிகத்தின் மீதே நடத்தப்பட்ட தாக்குதல். பெண்களின் மீதும் பிஞ்சுகளின் மீதும் சிங்கள பேரினவாதம் ஏவிய வன்முறை மனித நாகரிகத்தின் மீதே நடத்தப்பட்ட தாக்குதல். இரத்த சீற்றில் புதைந்து போன எங்கள் மக்களின் கதறல், இரத்த சீற்றில் புதைந்து போன எங்கள் மக்களின் கதறல் இன்றும் உலக நாடுகளின் மௌனத்தை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. இரத்த சேர்த்தில் புதைந்து போன எங்கள் மக்களின் கதறல் இன்றும் உலக நாடுகளின் மௌனத்தை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. ஆயுதம் மௌனித்திருக்கலாம், ஆனால் அநீதிக்கு எதிரான ஈழ தமிழர்களின் நீதிக்கான போராட்டம் என்றுமே ஓயப்போவதில்லை. ஆயுதம் மௌனித்திருக்கலாம், ஆனால் அநீதிக்கான எதிரான ஈழ தமிழர்களின் நீதிக்கான போராட்டம் என்றுமே ஓயப்போவதில்லை. இனவர் என்றும் நஞ்சு இந்த உலகத்தில் இருந்து முற்றிலும் வேறறுக்கப்பட வேண்டும். இனவர் என்னும் நஞ்சு இந்த உலகத்தில் இருந்து முற்றிலும் வேறறுக்கப்பட வேண்டும். அதுவே நாம் அந்த ஆன்மாக்களுக்கு செய்யும் அஞ்சலி. அதுவே நாம் அந்த ஆன்மாக்களுக்கு செய்யும் அஞ்சலி. முள்ளிவாய்க்கால் மணல் திட்டுக்களில் இன்னும் காயாமல் ஈரமாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது எம் உறவுகரின் குருதியும் கண்ணீரும். முள்ளிவாய்க்கால் மணல் திட்டுக்களில் இன்னும் காயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது எம் உறவுகளின் குருதியும் கண்ணீரும். லட்சக்கணக்கான கனவுகள் உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த மணல் மேடுகளில் அன்று எரிய தொடங்கிய அதே விடுதலை தாகம் இன்று வரை எம் இனத்தின் ஆதி மனதில் ஆறாத நெருப்பாய் தகித்து கொண்டிருக்கின்றது. லட்சக்கணக்கான கனவுகள் உயிரோடு புதைக்கப்பட்ட இம்மணல் மேடுகளில் அன்று எரிய தொடங்கிய அதே விடுதலை தாகம் இன்று வரை எம் இனத்தின் ஆதி மனதில் ஆறாத நெருப்பாய் தகித்து கொண்டிருக்கின்றது. காலங்கள் உருண்டோடி போனாலும் அந்த நிலம் சுமந்திருக்கும் மரண ஓலங்களும் நாம் தொலைத்த உரிமைகளும் ஒவ்வொரு தமிழனின் மனச்சாட்சியும் என்றென்றும் உறுத்தி கொண்டே இருக்கும். காலங்கள் உருண்டோடினாலும் அந்த நிலம் சுமந்திருக்கும் மரண ஓலங்களும் நாம் தொலைத்த உரிமைகளும் ஒவ்வொரு தமிழனின் மனச்சாட்சியும் என்றென்றும் உறுத்தி கொண்டே இருக்கும்.

எங்கள் சொந்தங்கள் அழிந்தது. கொடுமுயரம் ஒன்றல்ல ரெண்டல்ல நூறாயிரம் எங்கள் சொந்த

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: சிஎம் தமிழேஸ்டி நிதிய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, உங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்க.
2: கவிதைக்கு முதல் முள்ளிவாய் காலையில் போராளிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம் செலுத்திக் கொண்டு இந்த கவிதையை வாசிக்கிறேன். முள்ளிவாய்க்கால் மண்ணை மறந்து போகுமா தமிழினம்? முள்ளிவாய்க்காலில் மே 15-16 பயணிகளும் 3 நாட்களிலும் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தாய். முள்ளிவாய்க்காலில் தமிழின மக்களை ஒரே இடத்தில் இருக்க சொல்லி பொது பாதுகாப்புக்கு இருக்க சொல்லி பொது பாதுகாப்பு குழிகளில் இருந்த மக்களையும் ஈவிடமின்றி பதங்கு குழுக்கில் இருந்த மக்களையும் ஆமக்கார் மூலம் மேலாகவும் உள்ளிருந்தவர்களையும் கொன்று குவித்தாய். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை ஐநாவே பொறுப்பு கூற வேண்டும். எங்கள் இனம் உன் கண்ணுக்கு தெரியவில்லையா? முள்ளிவாய்க்காலில் பாலகன் பாலச்சந்திரனை சுட்டு கொன்றாய். உன் கண்ணுக்கு கண் இல்லையா? உனக்கு கண் இல்லையா? முள்ளிவாய்க்கால் ஒரு முடிவல்ல, முடிந்த இடத்தில் இருந்து எழுவோம். தமிழ் மக்களின் தகம் தமிழர்களும் தாயகம்.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: முள்ளிவாய்க்கால் பார்த்து போறோம்.
1: முள்ளிவாய்க்கால் பற்றி சொல்வதற்கு வார்த்தைகளே இருக்காது. அவ்வளவு வடு சேர்ந்த ஒரு வடுக்கள் தான் நம்மளுடைய மனதில் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடல் தெரிவு என்ன?
2: முள்ளிவாய்க்கால் பாட்டு போட்டு விடுங்க.
1: கண்டிப்பாக. நன்றி.
2: நன்றி.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: இதிராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் பார்வதி. செல்வி
1: வணக்கம்.
2: வணக்கம் செல்வி.
1: சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்?
1: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், உங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்கள்.
2: முதல்ல செங்குருதியில் சிவந்த போல முள்ளி வாய்க்கால் மண்ணை தொழுது, என்னுடைய கவிதை. செந்தமிழை தம்முயிரை தம்முயிரை சொந்தமென்றது ஒரு இடத்தை, செந்தமிழே தம் உயிராய் சொந்தமென்ற ஒரு இனத்தை வந்தெறிய குடியொன்று வதித்து அளித்த கதையுண்டு. செந்தமிழே தம் உயிரை சொந்தமென்ற ஒரு இனத்தை வந்தெறிய குடியொன்று வதித்தளித்த கதையுண்டு. வெந்தனரிலும் இனத்தை விட்டறிந்து விளையாட, வெந்தனரிலும் இனத்தை விட்டறிந்து விளையாட தந்ததொரு நெஞ்சுருகும் தாங்க உண்ணா கவலைதனை. சொத்திழந்தோம், சுகம் இழந்தோம், சொந்த பந்தம் தான் இழந்தோம். சொத்திழந்தோம், சுகம் இழந்தோம், சொந்த பந்தம் தான் இழந்தோம். முத்தெடுத்த கடலோடு முகிழ்ந்தாடும் வளம் இழந்தோம். பெற்றெடுத்த அன்னையாய் போத்தியம் மண் இழந்தோம், பெற்றெடுத்த அன்னையாய் போத்தியம் மண் இழந்தோம். தத்தெடுத்த தமிழன்னை தனை காக்க உயிர் இழந்தோம், தத்தெடுத்த தமிழன்னை தனை காக்க உயிர் இழந்தோம். கொத்து கொத்தாய் மக்கள் கொடியோரால் வதைப்படவும், பெற்றெடுத்த பிள்ளை முன் பெற்றோர்கள் கொலைபடவும், பெற்றோர்கள் முன்னிலையில் ஒற்றை பிள்ளை அடிபடவும், கற்றோரும் மற்றோரும் கலந்தொன்றாய் மடிந்ததுவும். சாற்றுவது எம் இனத்தின் சாபத்தின் நிலை அன்றோ, சாற்றுவது எம் இனத்தின் சாபத்தின் நிலை அன்றோ. கட்டவிழ்ந்த விட்டனரை கற்பழிப்பின் கொடூரத்தை, முட்டான பெண் பூக்கள் மோசமாக கருகியதே. கட்டவிழ்ந்த விட்டனரே கற்பழிப்பின் கொடூரத்தை, முட்டான பெண் பூக்கள் மோசமாக கருகியதே. போர்க்குற்றம் முந்தன்று போராடி பார்த்தோமே, போர்க்குற்றம் உண்டென்று போராடி பார்த்தோமே. யார் குற்றம் செய்தாலும் யாவரும் சமம் என்று சட்டங்கள் சொன்னாலும் சதிகார கூட்டங்கள் திட்டங்கள் தீட்டியே தப்பித்துக் கொள்ளுமே. யார் குற்றம் செய்தாலும் யாவருக்கும் சமம் என்று சட்டங்கள் சொன்னாலும் சதிகார கூட்டங்கள் திட்டங்கள் தீட்டியே தப்பித்துக் கொள்ளுமே. போராடி வலுவிழந்து போன பின்னே உயிரிழந்து, போராடி வலுவிழந்து போன பின்னே உயிரிழந்து, நாராக துவண்டவர்கள் நாம் அன்றி வேறு இல்லை. வாய்மூடி நிற்கிறது வாய்மை, தாய் என்று சேயொன்று தவித்திருத்தல் போன்றே. வாய்மூடி நிற்கிறதே வாய்மை, தாய் என்று சேயொன்று தவித்திருத்தல் போன்றே. நன்றி.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. உங்களுடைய குரல் உடல் சரியில்லாமல் இருக்கும் பொழுதும் அழகான ஒரு கவிதை கொடுத்தீர்கள். எங்களுடைய இனத்தினுடைய வழிகளை, அது அவ்வளவு வழிகள் நிறைந்த எங்களுடைய வழிகளை உங்களுடைய எழுத்துக்கள் மூலம் படைத்தமைக்கு மிக்க நன்றி. என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு செந்தன் அழகையா அவர்கள் பாடினார், மனதில் ஆயிரம் ஆயிரம் என்ற பாடல்.
1: வருகின்றது உங்களுடைய பாடல். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: இனிய இரவு வணக்கம். நான் பிரசாதமாக ஆகிறேன். எப்படி இருங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் இடமாற்றி ஆகிறேன். நன்றி. இந்த கவிதையை சொல்றேன். முள்ளியதாக்கள். மே மாத வெயிலின் வெண்மையில் மண்கூட வழியை உணர்ந்தது. நந்தி கடல் நிறைக்குள் நிசப்த கண்ணீர் கரைந்தது. ஒரு கிண்ணம் உணவுக்காக உயிர்கள் வரிசையில் நின்றது. பசியின் மௌனமொழி மட்டும் நெஞ்சை எரித்து சென்றது. இருளின் பதுங்கு குழிகளில் மூச்சே ஒரு பயமாயிருந்தது. உறங்காத விழிகளுக்குள் விடியல்தான் நம்பிக்கை ஆனது. சிதறிய கனவின் துண்டுகள் சின்ன நினைவாய் நின்றது. தவறிய உறவின் நிழல்கள் தனிமையின் மொழியாய் மாறியது. அம்மா என அழைத்த ஓசை அமைதியை கிழிக்கிறது. அந்த குரலின் அதிர்வுகள் இன்றும் நெஞ்சில் ஒலிக்கிறது. அம்மா என அழைத்த ஓசை அமைதியை கிழிக்கிறது. அந்த குரலின் அதிர்வுகள் இன்றும் நெஞ்சில் ஒலிக்கிறது. தாகத்தின் வெப்ப மண்ணிலே தண்ணீர் கூட அரிதாயிற்று. ஆனால் மனித நேயத்தின் தேடல் ஒரு நாளும் தணியவில்லை. மகனை தேடும் தாயின் கண்கள் மண்ணில் நிற்கும் வரலாறு. கண்ணீரின் உப்பு சுவையில் காலம் எழுதும் சாட்சியம். கிழிந்த புகைப்பட ஓரங்களில் காலத்தின் காயம் தெரிகிறது. பாதியில் நின்ற பாட புத்தகம் குழந்தை பருவத்தை சொல்கிறது. அலைவந்து மணல் தொடும் போதும் அழியாத நினைவுகள் எழுகின்றன. நிறைவேறாத கனவுகள் எல்லாம் நிசப்தமாய் அங்கே நிற்கின்றன. மாலை நேர அமைதிக்குள்ளும் மறையாத சோகம் அலைகிறது. காற்றின் ஒவ்வொரு திசையிலும் காணாமல் போனோர் வாழ்கின்றனர். விளையாட வேண்டிய வயதிலே வாழ தப்பிக்க கற்றுக்கொண்டார்கள். சிரிக்க வேண்டிய சிறு முகங்கள் பயத்தின் நிழலில் வாழ்ந்தார்கள். சில பெயர்கள் கல்லில் உறங்கும். சில பெயர்கள் நெஞ்சில் வாழும். சொல்லப்படாத 1000 முகங்கள் மௌன வரலாறாய் மாறும். இரவின் நடுக்க நெடுகளிலும் விடியல் வெறுமன்றை நம்பினார்கள். அழிவின் கருமை நடுவிலும் நம்பிக்கை அணையால் காத்தார்கள். ஏன் மனிதன் மனிதனை சிதைக்கின்றான்? ஏன் நிசப்த கண்ணீர் கடலில் மிதக்க வைத்தது? போரின் புகை மறைந்த பின்னும் நினைவுகளின் நெருப்பு அணையவில்லை. ஒரு தாயின் மௌன கண்ணீர் வெறும் துளியல்ல. அது மனித மனங்களில் நல்லெண்ணம் விதைக்கும் பெரும் சக்தி. விழிகளின் அச்சங்கள் புயசாத வேதனையின் பேரொளி. நடுங்கும் பிஞ்சு கரங்கள் மனச்சாட்சி ஒரு நாள் உளிக்கு விழிக்க வைக்கும். சாம்பலான வீட்டு சுவர்களில் சிரித்த முகங்கள் மறையவில்லை. கிழித்த படங்கள் ஓரங்களில் கண்ணீர் தரங்கள் உலரவில்லை. நேற்று பேசிக்கொண்டிருந்தவர்கள் நிழலின் நிழலாய் போயினர். சிதறிய வாழ்க்கை பாதைகள் ஆறாத காயமாகின. 1000 சத்தம் அடங்கட்டும். அன்பின் மொழிதான் உயரட்டும். இறுதியில் நிலைத்திருப்பது மனித நேயம்தான். இன்று கடல் அமைதியாக இருந்தாலும் அலைகளின் குரல்கள் வாழ்கின்றன. காலம் முன்னே நகர்ந்தாலும் சில நினைவுகள் மண்ணில் புதையவில்லை. ஆறாத வடுக்களாய் நெஞ்சின் நெருப்பாய் அழியாத வரலாறாய் என்றும் கேட்கும் அந்த ஆத்மாக்களின் குரல். காலம் கடந்து வெள்ளு முருநாள் தமம் தமிழனுக்கு கிட்டும் நீதியின் விடியல். அந்ததான் நிம்மதி பெருமூச்சு விடுவான் தமிழன்.
0: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. நீங்களும் உங்களுடைய வரிகளாலேயே எங்களுடைய இனத்தினுடைய வழிகளை அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடல் தெரிவின்
4: பாடத்தை நன்றி. உண்மையில நான் இன்றைக்கு மகிழ்ச்சியால வானொலி கண்ட மகிழ்ச்சியாச்சுன்னா நானும் நிறைய இழப்புகளை செஞ்சேன். நான் வானொலி காய்ச்சினா உண்மையில இன்றைக்கு உங்களை எத்தனையோ பேர் இன்றைய கண்ணீர்ல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எல்லாற்ற ஆத்மாவும் சாந்தியதை எல்லாம் வேண்டிக் கொண்டு நான் கேட்க போற பாடல் வந்து விழிப்புடன் இருந்துதாண்டு.
0: கேட்டு மகிழுங்கள். நன்றி
4: நன்றி நன்றி
0: நன்றி. ஷரிகா நவரத்னம் அவர்கள் பாடிய பாடல் ஒலிக்கும் இந்த நேரம் 9:46.

0: ஆர்ல ஒரு சம்ம மியூசிக் ஷோ.
1: வணக்கம் டொரண்டோ, திஸ் இஸ் சின்மயி. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வரே உங்களுக்காக பாட இருக்கேன்.
2: கிளுகிளுப்பான ஒரு பார்ட்டி நைட் இருந்தால் சூப்பரா இருக்கும்.
3: வணக்கம் டொரண்டோ மக்களே, ஐ ஹேவ் சம் எக்ஸைட்டிங் நியூஸ் ஃபார் யூ. மேஜிக்கல் மியூசிக்கல் நைட். Grab your tickets and let's celebrate the 4th of July together.
4: Soul and Fire, star singers Chinmayi மற்றும் Andrea ஒரே மேடையில் ஜூலை 4 விட்பி இவென்ட் சென்டரில். Book now to get attractive discounts. Soul and Fire.
5: Asian Textiles in Maabirum Mega Sale. Towide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials. Shalwar and lehengas, leggings, nightwear. Men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cypher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.

மே 18. கொடியவனிடம் சரணடைந்து கோரமுகம் கொண்டு கொடியன படர்ந்த எம் உறவுகளை கொத்தாக பறித்த நாள், திட்டமிட்டு தீயிட்ட நாள், தட்டி கேட்க யாரின்றி மனிதம் மரணித்த நாள், உயிர்மையுறங்கி ரத்தம் உறைந்த நாள், தமிழினம் குருதியில் குளித்து தீயில் கருகிய நாள், முள்ளி வாய்க்கால் மூழ்கி குருதி வாய்க்கால் உருவான நாள், கட்டி காத்த பெட்டகத்தை வட்டமிட்டு வதை கொண்ட நாள், எத்தனை கனவுகள், எத்தனை ஆசைகள், எத்தனை எதிர்பார்ப்புகள் அத்தனையும் கருகி சாம்பலாகி போன நாள், உயிர்களின் வலிமை புரியாத துச்சர்களின் கோர தாண்டவத்தில் சிக்கி தவித்து சிதைந்து போன நாள், உலகம் அறியாத மழலை பிஞ்சுகளின் மரண ஓலங்கள் மண்ணுக்குள் புதைந்த நாள், ரசாயன குண்டுகளும் செல் வீச்சுகளும் மழையெனப் பொழிந்து மார்பு கிழித்த நாள், தமிழினம் செத்து மடியும் அவலங்களை பார்க்க முடியாமல் விண்ணும் மண்ணும் கண்மூடி வாய் திறந்த நாள், உறவுகளை இழந்து உரிமைகளை தொலைத்து ஊமைகளாக வாழ வைத்த நாள், அகதிகளாய் அநாதைகளாய் அடிமைகளாய் சொந்த மண்ணில் பிணமாக வாழ வைத்த நாள், எத்தனை வருடங்கள் கடந்தாலும் அத்தனையும் தமிழ் மனம் கொண்ட ஒவ்வொரு மனிதத்திலும் மாறாத வடுக்கள் கொண்ட நாள், இத்தனை துன்பத்தையும் எத்தனை வரிகள் கொண்டு வடித்தாலும் அத்தனையும் மாண்டு போன நம் உறவுகளுக்கு ஈடாகுமோ?

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: இதே ரகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் அழில், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: ஆமா, உண்மைதான், வார்த்தைகளில் நல்லா இருக்கிறோம் சொல்ல வேண்டியதுதான்.
2: மொழி வாய்க்கால் என்பது ஈழத் தமிழர்களின் வலி சுமந்த வடுவாக மாறியுள்ளது. மே 18 மொழி வாய்க்கால் என்பது ஒரு பிக்னிக் நிமிடமாக மாறி அங்கு கொத்து கொத்தாக மடிந்து விழுந்த நம் உறவுகளை நினைக்கும் போது கண்ணீர் அமைத்தன. வானில் வெடித்த நெருப்பு மழை, குண்டுமழை வான வேடிக்கை போல் காட்சியளித்து சித்தம் அழிந்த நம் உறவுகள் அங்கு தமது உயிரை பாதுகாக்க மட்டு வாகலை கடந்து ஓடிய பொழுது நாம் இங்கு கண்ணீர் கடலை மோசினோம். கொத்து கொத்தாக குண்டுகள் நடுவினில் தம் மழலைகளை காப்பாற்ற கால்கள் தடுமாறி துயரக்கடலில் விழுந்தனர். உயிரை காக்க கருகிய சஞ்சி ஈழத் தமிழத்தின் அடையாளமாக மாறியுள்ளது. நாம் ஏற்றி நின்ற மே 18 தமிழர்கள் வரலாற்றில் ஒன்றும் ஆறாத வடுவாகம் உள்ளது. காடை சுமந்த மொழி வாய்க்கால் நினைவில் எந்த சென்றோம் நீதிக்கான சுடலினை கைகளில். நன்றி,
1: வாழ்த்துக்கள். உங்களுடைய எழுத்துக்களுக்கு வாழ்த்துக்கள். சொல்லுங்களேன், என்ன பாடல் தெரியும்?
2: மறந்து.
1: ஆமாம்,
2: தாயக
1: நினைவில் என்ற பாடல்.
2: தாயக நினைவுக்காக.
1: ஆமாம், கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி.
1: நன்றி.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

சுயமாற்றம் அலர்ச்சியின் இதய ராகம் நிகழ்ச்சியில் கவிதைகளோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 உங்களுடைய வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-644-6222

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள். முதலாவது, ஊமை விழிகள் திரைப்படத்தில் இருந்து தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழலாமா என்ற பாடல். இரண்டாவது, 7 அறிவு திரைப்படத்தில் இருந்து இன்னும் என்ன தோழா என்ற பாடல். மூன்றாவது, பேசும் படம் திரைப்படத்தில் இருந்து என் தேசத்தின் குரல் என்ற பாடல். நான்காவது, சிட்டிசன் திரைப்படத்தில் இருந்து மேற்கே விதைத்த சூரியன் என்ற பாடல். மற்றும் 5வது, மான்கிளியும் மரங்கொத்தியும் என்ற பாடல், தேனிசை செல்லப்பா அவர்கள் பாடிய ஒரு பாடல். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164446222. மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன். முதலாவது, ஊமை ஒளிகள் திரைப்படத்தில் இருந்து தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழலாமா என்ற பாடல். இரண்டாவது, 7 அறிவு திரைப்படத்தில் இருந்து இன்னும் என்ன தோழா என்ற பாடல். மூன்றாவது, பேசும் படம் திரைப்படத்தில் இருந்து என் தேசத்தின் குரல் என்ற பாடல். நான்காவது, சிட்டிசன் திரைப்படத்தில் இருந்து மேற்கே விதைத்த சூரியன் என்ற பாடல். மற்றும் 5வது, தேனிசை செல்லப்பா அவர்கள் பாடிய பாடல், மான்கிளியும் மரங்கொத்தியும் என்ற பாடல். இந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் இதயராகும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள். முதலாவது, ஊமை ஒளிகள் திரைப்படத்திலிருந்து தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழலாமா என்ற பாடல். இரண்டாவது, ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து இன்னும் என்ன தோழா என்ற பாடல். மூன்றாவது, பேசும் படம் திரைப்படத்திலிருந்து என் தேசத்தின் குரல் என்ற பாடல். நான்காவது, சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து மேற்கே விதைத்த சூரியன் என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது, தேனிசை செல்லப்பா அவர்கள் பாடிய பாடல் மான்கிளியும் மரங்கொத்தியும் என்ற பாடல். இந்த 5 பாடல் நீங்க தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164462222. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ரஜிதா, நான் சிவன். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன் சிவன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மகிழ்ச்சியா இருக்க. நன்றி. ஆனா இந்த காலகட்டத்துல மகிழ்ச்சி
1: கண்டிப்பா
2: இருக்கலாம். நல்ல பாட்டு எனக்கு வந்து 1, 3, 5, 4, 2.
1: நன்றி
2: நன்றி
1: நன்றிக்கு பிறகு நன்றி
2: நன்றி
1: நன்றி
2: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன் தான் சொல்ல வேணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: பாட்டு எடுத்துருப்பீங்க. 1, 2, 1.

0: சென்ற போது பக்கத்து புது ரத்னர் வெளியிட பாட்டு மாங்கிழியும் மரங்குத்தியும்
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், காசிநாதன் கலெக்டர்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
2: எங்களுக்கு அந்த பாடின பாட்டு தான் நம்பர் 5 பீனிஸ் செல்லப்பா இருந்த ஐயா அவர் பாட்டு தான் எனக்கு முதலாவது பாட்டா இருந்துச்சு. மற்றது ஒன்றும் மூன்றும் அவ்வளவு
1: இரண்டும் மூன்றும் நன்றி.
2: ஒன்றும் மூன்றும் ஒன்றும்
1: ஒன்றும் மூன்றும் நன்றி
2: நன்றி.
1: ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். முதலாவது ஊமை ஒளிகள் திரைப்படத்திலிருந்து தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழலாமா என்ற பாடல். இரண்டாவது ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து இன்னும் என்ன தோழா என்ற பாடல். மூன்றாவது பேசும் படம் திரைப்படத்திலிருந்து என் தேசத்தின் குரல் என்ற பாடல். நான்காவது சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து மேற்கே விதைத்த சூரியன் என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது தேனிசை செல்லப்பா அவர்கள் பாடிய பாடல் மான்கிளியும் மரம் கொத்தியும் என்ற பாடல். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164462222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜி.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: முதலாவது என்ன பாட்டு சொன்னீங்க?
1: முதலாவது ஊமை ஒளிகள் திரைப்படத்திலிருந்து தோல்வி நிலை
3: என.
1: நன்றி
3: நன்றி நன்றி.
1: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். 10:30 அழைக்க முடியும். தொலைபேசி எண் 4164462222.

0: எல்லா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள். முதலாவது ஊமை ஒளிகள் திரைப்படத்தில் இருந்து தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழலாம் என்ற பாடல். இரண்டாவது ஏழாம் அறிவு திரைப்படத்தில் இருந்து இன்னும் என்ன தோழா என்ற பாடல். மூன்றாவது பேசும் படம் திரைப்படத்தில் இருந்து உந்தன் தேசத்தின் குரல் என்ற பாடல். நான்காவது சிட்டிசன் திரைப்படத்தில் இருந்து மேற்கே விதைத்த சூரியன் என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது தேனிசை செல்லப்பா அவர்கள் பாடிய பாடல் மான்கிளியும் மரம் கொத்தியும் என்ற பாடல். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் பாஜி, நான் மதன் நினைக்கிறேன்.
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன் மதன், நீங்கள்?
2: பாடல்களை எனக்கு பிடித்த பாட்டு 5-4-5-4-1.
1: நன்றி. வணக்கம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் பாஜி, மலை சிங்கம்.
1: வணக்கம் மலை சிங்கம், சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நானும் இருக்கின்றேன் நன்றாக.
3: கவிஞர்கள் எல்லாருக்கும் நன்றி. மற்றது நீங்க தெரிவு செய்த பாடல்கள் எல்லாம் பிரமாதமான பாடல்கள்,
1: நன்றி.
3: எனக்கு முதல் வந்து 5வது, முதலாவது, இரண்டாவது,
1: நன்றி
3: நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம், நான் கலியோபர் நாயகன்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
4: 5-3-1-3-1,
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், நான் பிரசாத் நாயகன்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
5: 1-5-2-5-4-2-3-3,
1: நன்றி
5: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம்,
1: வணக்கம் ஐயா, இருக்கின்றேன், சொல்லுங்கள்.
6: 4-4-5-1-3,
1: நன்றி
6: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: நல்ல
1: சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: எல்லாம் வேலையெல்லாம் போயிட்டு. எனக்கு வந்து 5-2-1-5-2-1,
1: நன்றி
7: நன்றி பாஜி.
1: ஆமா, மனிந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி.
8: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம், தெரியுமா?
9: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
8: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
9: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
8: 416-271-5992.
9: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
10: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
9: CMR தமிழ் HD.
10: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
9: தமிழ் HD
10: தமிழ் HD.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
11: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
11: ஜூட் கதைக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க ஜூட்?
11: நன்றி.
1: ஆமாம், இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி.

0: HD.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: Working for you.
1: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: சீமா தமிழேஸ்டியின் இதயராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற மூன்றாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து ஹரஷ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் பா விஜயனுடைய வரிகளில் பால்ராம் சுசித்ரா நரேஷ் ஐயர் குரலில் ஒழிக்கும் இது நேரம் 10:34.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
0: சிஎம்ஆர் தமிழேஸ்டின் இதயராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ஊமை ஒலிகள் திரைப்படத்திலிருந்து பிபிஎஸ் மற்றும் அபவானன் அவர்கள் பாடிய ஒரு பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 10:40.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: சினிமா தமிழேஸ்டியின் நிதி ராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் தேனிசை செல்லப்பா அவர்கள் பாடிய பாடல் மான்கிளியும் மரம் கொத்தியும் என்ற பாடல். வழக்கம் இந்த நேரம் 10:45.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

ஒழிக்கும் இந்த பாடலுடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. சீமா தமிழ் எஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சீமா கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ்,
2: 1,30,000 வரை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
1: சம்மர் லவ் ஒரு சம்ம மியூசிக் ஷோ.
2: வணக்கம் டொராண்டோ, திஸ் இஸ் சின்மயி. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வரே, உங்களுக்காக பாட இருக்கேன்.
3: கிணுகிழுப்பான ஒரு பாட்டி நைட் இருந்தால் சூப்பரா இருக்கும்.
4: வணக்கம் டொராண்டோ மக்களே, I have some exciting news for you. Magical musical night. Grab your tickets and let's celebrate the 4th of July together.
0: Soul and Fire, Star Singers சின்மயி மற்றும் ஆண்ட்ரியா ஒரே மேடையில் ஜூலை 4 விட்பி இவெண்ட் சென்டரில். Book now to get attractive discounts. Soul and Fire.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-7-6-6-7-7-2. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 416-821-0462.
3: குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் head-to-head event இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem and dinam.
6: Bar kalamu closing da tadikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155. 416-268-0155.
5: என்ன
9: பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள்?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல்

அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: Experience radio like never before. Tamil HD Radio.
6: Tamil FM.
5: Now in hybrid digital.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044-416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissanல் Approval Creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financeல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சர்வீஸ். 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
2: 1 pound வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem and did you?
4: Bar kalam closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி சரி.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: கேட்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? Susan.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LIKO.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
7: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

நீங்கள் சொந்தங்கள் அழிந்தது கொடும் துயரம் ஒன்றல்ல ரெண்டல்ல நூறாயிரம் எங்கள் சொந்தங்கள் அழி

0: சொற்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD ஏசியன் டெக்ஸ்டைல்ஸ் இன் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரூ ஏசியன்ஸ் மெகா சேல். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
6: 416-700-2222 J.CA.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
8: 96-99 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 905-417-6069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
9: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
10: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
9: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
11: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
12: Working for you.
11: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
12: Working for you.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044-416-888-8044.
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
6: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 905-270-8800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: சம்மர்ல ஒரு சம்ம மியூசிக் ஷோ.
9: வணக்கம் டொராண்டோ, திஸ் இஸ் சின்மயி. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வரேன், உங்களுக்காக பாட இருக்கேன்.
10: கிளுகிளுப்பான ஒரு பார்ட்டி நைட் இருந்தால் சூப்பரா இருக்கும்.
11: வணக்கம் டொராண்டோ மக்களே, I have some exciting news for you. Magical musical night. Grab your tickets and let's celebrate the 4th of July together.
4: Soul and Fire, star singers Chinmayi மற்றும் ஆண்ட்ரியா ஒரே மேடையில் ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். Book now to get attractive discounts. Soul and Fire.
12: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
13: அப்படின்ற
14: சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
15: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4661.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5%
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalam closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks.
4: Chillamilladat, Selvam.
5: Chari, chari.
7: Vanakkam, naan Umaharan Rasayya. Avan 10 vayadu chiruvan. Oorai vittu thooramai nadandu kondirundhaan. Pookkalin vaasam naduve thendrallavanai thinda kuilisai kettapadi avan nadandirukkavillai. Pinavaadai naduve கந்தக காற்றை நுகர்ந்தபடி வீழ்ந்து வடிக்கும் கொத்துக்குண்டுகள் சத்தத்தில் சிதறித்தெறிக்கும் உயிர்களின் அவலக்குரல் கேட்டபடி ஒரு சடலமாய் நடந்து கொண்டிருந்தான். எப்படி? பூக்களின் வாசம் நடுவே தென்றல் அவனை தீண்ட குயிலிசை கேட்டபடி அவன் நடந்திருக்கவில்லை. பிணவாடை நடுவே கந்தக காற்றை நுகர்ந்தபடி வீழ்ந்து வடிக்கும் கொத்துக்குண்டு சத்தத்தில் சிதறித்தெறிக்கும் உயிர்களின் அவலக்குரல் கேட்டபடி ஒரு சடலமாய் நடந்து கொண்டிருந்தான். அவன் நடந்த பாதையில் 2 நிழல்கள் நடந்து கொண்டிருந்தன. ஒன்று இவனின் நிழல், மற்றையது யமனின் நிழல். அது மே 18. கண்படும் தூரத்தில் ஒரு கடற்கரை. செம்மண்ணாய் கதகதக்கும் வெண்மணல் மீது கால்மடக்கி அமர்ந்திருந்தான். உருத்துரபுரத்தில் உருக்குலைந்து கிடக்கிறது அவன் வாழ்ந்த வீடு. அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, சின்ன ஒரு தம்பி, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, மாமா, மச்சான், மச்சால் என அவன் மகிழ்வாய் வாழ்ந்த தென்னன் தோப்பிடை மாளிகை அது. இன்று நாதியற்று முள்ளிவாய்க்காலில் தன்னந்தனியாய் நிற்கிறான். அவர்களுக்கு குண்டுகள் கொடுத்த அந்த சர்வதேசம்தான் எங்களுக்கு கூடாரம் கொடுத்திருந்தது. எப்படி? அவர்களுக்கு குண்டுகளை அள்ளி கொடுத்திருந்த சர்வதேசம்தான் எங்களுக்கு கூடாரங்களை அள்ளி கொடுத்திருந்தது. ஐநாவின் விளம்பரம் போடப்பட்ட அந்த தலப்பால் கூடாரம் குண்டு துளைக்காத கவச வாகனமா என்ன? ஐநாவுடைய விளம்பரம் பொறிக்கப்பட்டிருந்த அந்த தலப்பால் கூடாரம் குண்டு துளைக்காத கவச வாகனமா என்ன? யார் சாவுக்கு யார் அழுவது? ஒரு வேள்வி களத்தில் முன்னால் போய் வெட்டுப்பட்ட வெள்ளாட்டை பின்னால் வரும் வெள்ளாடு பார்த்து கதறி அழுது என்ன பயன்? ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, எங்கள் மண்ணில் விதவிதமாய் சாவு வந்ததுண்டு. ஒருபோதும் பட்டினி சாவு மட்டும் வந்ததே இல்லை. அன்னமார் கிடாரம் வைத்து தண்ணீர் கொதிக்க அரிசியிட்டு கொலைக்களத்தில் ஒரு உலைக்களம் செய்து கொண்டிருந்தார்கள். உப்பில்லா கஞ்சியது, உரைப்பில்லா கஞ்சியது, புளிப்பில்லா கஞ்சியது, முக்கால் கஞ்சியது, முள்ளி வாய்க்கால் கஞ்சியது. எப்படி? எங்கள் மண்ணிலே விதவிதமாய் சாவு வந்ததுண்டு. ஒருபொழுதும் பட்டினி சாவு மட்டும் வந்ததே இல்லை. அன்னமார் கிடாரம் வைத்து தண்ணீர் கொதிக்க அரிசியிட்டு கொலைக்களத்தில் ஒரு உலைக்களம் செய்தார்கள். உப்பில்லா கஞ்சியது, உரைப்பில்லா கஞ்சியது, புளிப்பில்லா கஞ்சியது, முக்கால் கஞ்சியது, முள்ளி வாய்க்கால் கஞ்சியது. கிடைத்த ஏதனங்களோடு நீண்ட ஒரு வரிசை. இவனுக்கு கிடைத்ததோ அளவான ஒரு சிரட்டை. கரைக்கு உப்பில்லை என கத்திய காலங்களை, சோற்றை மிதமின்றி கொட்டிய காலங்களை மனக்கண்ணில் அசை போட்டபடி அசைந்து கொண்டிருந்தான். அந்த 10 வயது சிறுவனுக்கு இந்த யுத்தம் எதற்காக என்று தெரியாது, இந்த கொலைகள் எதற்காக என்று தெரியாது. பள்ளும் பரணியும் தெம்மாங்கும் தாளாட்டும் மட்டுமே தமிழ்மொழியில் இருக்கிறது என்று நம்பி வாழ்ந்து வந்த அந்த சிறுவனுக்கு ஒப்பாரியும் ஓலமும் கூட தமிழ் மொழியில் உண்டென்று மே 18 அன்றுதான் தெரியும். எப்படி? பள்ளும் பரணியும் தென்மாங்கும் தாளாட்டும் மட்டுமே தமிழ் மொழியில் உண்டென்று நம்பி வாழ்ந்த அந்த சிறுவனுக்கு ஒப்பாரியும் ஓலமும் கூட தமிழ் மொழியில் உண்டு என்று மே 18 அன்றுதான் தெரியும். கரகரத்த ஒளியில் ரேடியோ சத்தம், அநேகமாய் அதில் கேட்பது கருணாநிதியின் சத்தம். யுத்தம் முடிந்தது என்று அறிவிக்கிறார்கள். மெதுவாய் நிம்மதி முச்சிறைக்கிறான், மூச்சை விடுகிறான். குத்து எழுகிறது விமான வல்லூர், சிதறித்தெறிக்கிறது குண்டுகள். கரகரத்த ஒளியில் ரேடியோ சத்தம், அநேகமாய் அது கருணாநிதியின் சத்தம். யுத்தம் முடிந்தது என்று அறிவிக்கிறார்கள். மெதுவாய் நிம்மதி மூச்சிறைக்கிறான், மூச்சை விடுகிறான். குத்தி எழுகிறது விமான வல்லூர், சிதறித்தெறிக்கிறது குண்டுகள். அவன் கையில் இருந்த சிரட்டையை மட்டும் அவன் கைவிடவே இல்லை. அவன் கையில் இருந்த சிரட்டையை மட்டும் எப்படி அவன் கையில் இருந்த அந்த சிரட்டையை மட்டும் அவன் கைவிடவே இல்லை. ஆனால் அந்த கை அவன் உடலில் இல்லை. நிம்மதி மூச்சை விட்டவன் மீண்டும் அந்த மூச்சை உள்ளெடுக்கவே இல்லை. 21ஆம் நூற்றாண்டின் துயரம் மே 18.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-567-7200.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: மிகவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. May 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
3: இந்த சமுத்திரத்தின் முத்தான நித்திலத்தில் உயிர் கொண்டு பேசும் ஒரு நிலம். பல லட்சம் உணர்வுகளிலும் உணர்ச்சிகளிலும் மூழ்கி பல்லாயிரம் மாந்தரின் குருதியில் குளித்து ஆகுதியாகிய உயிர்களின் யாகத்தில் உடமேறிய ஒரு நிலம். உலகத்தின் ஒட்டுமொத்த கவனத்தையும் தன்பால் ஈர்த்தும் கண்டும் காணாதிருந்த போலி மனிதங்களின் கள்ள மௌனத்தை தோலுரித்து காட்டிய ஒரு நிலம். வலிய அரசுகள் ஒன்று கூடி கொன்றொழித்த ஒரு இனத்தின் வலியையும் வலிமையையும் ஒரு சேரச் சொல்லும் ஒரு நிலம். ஆம், முள்ளிவாய்க்கால். 2009 மே மாதத்தின் இதே நாட்களில் தன் மேலோடிய தமிழர்களின் குருதியில் சகதியாகி அவர்தம் உடல்களால் உடமுமேறி உலகம் கொன்ற உயிர்களின் கனவுகளையும் தன்னகத்தே கொண்ட உயிர் கொண்ட நிலம் அது. அது சாதாரண நிலமல்ல, அது சாதாரண நிலமல்ல. கொத்து கொத்தாய் செத்து வீழ்ந்து கொண்டும் கந்தக காற்றை சுவாசித்த போதும் இன விடுதலை ஒன்றே ஒரே இலக்கு என ஒரே தலைவன் பின்னால் ஒரு இனமே தவமிருந்த பூமி இது. இந்த நிலத்தின் ஒவ்வொரு அங்குலமும் உலகிற்கு சொல்லும் கதைகள் சொல்லிலடங்காதவை. கஞ்சிக்காய் நின்ற பள்ளி குழந்தைகளை கணைகளால் கொன்ற இலங்கை இராணுவத்தின் ஈனக்கதைகளையும், பாதுகாப்புக்காய் பதுங்கு குழியில் பதுங்கியோருக்கு பதுங்கு குழியே புதைகுழியாகிப்போன அவலக்கதைகளையும், வெறும் வாயில் முளம் போடும் உலகின் மனித உரிமை காவலர்களுக்கு செவ்வி அறைந்து இந்நிலம் கூறும். உயிரற்ற மகவை விட்டுவிட மனமின்றி தோளில் சுமந்த தந்தையர் மனங்களின் கனதியையும், வீட்டிற்கொருவரை நாட்டிற்காய் அனுப்பிவிட்டு கண்ணீருடன் காத்திருந்த அன்னையர் உறவுகள் கதைகளையும் தாங்காத கனதியுடன் இந்த நிலம் கூறும். பொத்தி வளர்த்த குஞ்சுகளை கொத்திப்போகும் பருந்தினை எதிர்த்திட முடியாமல் தவித்திட்ட கோழி போல கண்முன்னே தம் சந்ததிகளை துளைத்த ஆன்மாக்களின் கதறலினை எஞ்சிய எச்சங்களுக்கு வரலாறா இந்நிலம் கூறும். தன் உயிரினும் மேலது இனவிடுதலை எனவே இனமானம் காத்த மாவீரம் தனியே தான் சுமந்த பெருமையினை தலை நிமிர்ந்த இந்நிலம் கூறும். ஆம், இது சாதாரண நிலம் அல்ல, இது சாதாரண நிலம் அல்ல. தமிழர் உணர்விலும் உயிரிலும் கலந்து, தமிழர் உணர்விலும் உயிரிலும் கலந்து எதிர்காலம் பிரசவிக்கும் தமிழின் முளைகளுக்கும் வேறான ஓர் நிலம் தமிழர் உயிர் கொண்ட தாய் நிலம். ஆம், தமிழர் உயிர் கொண்ட தாய் நிலம்.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்,
6: 4162 4462.
7: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
6: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன் மெகா சேல்
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
9: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03. 416-284-7000.
9: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
10: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
11: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
10: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
9: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: 905-270-8800.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
13: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை வெல்லடா.
14: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
15: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA.
3: சம்மர்ல ஒரு சம்ம மியூசிக் ஷோ.
4: வணக்கம் டொரண்டோ, திஸ் இஸ் சின்மயி. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வரே, உங்களுக்காக பாட இருக்கேன்.
5: கிளுகிளுப்பான ஒரு பார்ட்டி நைட் இருந்தால் சூப்பரா இருக்கும்.
6: வணக்கம் டொரண்டோ மக்களே, I have some exciting news for you. Magical musical night. So grab your tickets and let's celebrate the 4th of July together.
2: Soul and Fire, Star Singers சின்மயி மற்றும் ஆண்ட்ரியா ஒரே மேடையில் July 4 விட்பி இவெண்ட் சென்டரில். புக் நவ டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். Soul and Fire.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

வணக்கம், நான் உமாகரன் ராசையா. அவன் 10 வயது சிறுவன். ஊரை விட்டு தூரமாய் நடந்து கொண்டிருந்தான். பூக்களின் வாசம் நடுவே தென்றல் அவனை தீண்ட குயிலிசை கேட்டபடி அவன் நடந்திருக்கவில்லை. பிணவாடை நடுவே கந்தக காற்றை நுகர்ந்தபடி வீழ்ந்து வெடிக்கும் கொத்துக்குண்டுகள் சத்தத்தில் சிதறித்திருக்கும் உயிர்களின் அவலக்குரல் கேட்டபடி ஒரு சடலமாய் நடந்து கொண்டிருந்தான். எப்படி? பூக்களின் வாசம் நடுவே தென்றல் அவனை தீண்ட குயிலிசை கேட்டபடி அவன் நடந்திருக்கவில்லை. பிணவாடை நடுவே கந்தக காற்றையின் உயர்ந்தபடி வீழ்ந்து வெடிக்கும் கொத்துக்குண்டு சத்தத்தில் சிதறித்தெறிக்கும் உயிர்களின் அவலக்குரல் கேட்டபடி ஒரு சடலமாய் நடந்து கொண்டிருந்தான். அவன் நடந்த பாதையில் 2 நிழல்கள் நடந்து கொண்டிருந்தன. ஒன்று இவனின் நிழல், மற்றையது யமனின் நிழல். அது மே 18. கண்படும் தூரத்தில் ஒரு கடற்கரை. செம்மண்ணாய் கதகதக்கும் வெண்மணல் மீது கால் மடக்கி அமர்ந்திருந்தான். உருத்துரபுரத்தில் உருக்குலைந்து கிடக்கிறது அவன் வாழ்ந்த வீடு. அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, சின்ன ஒரு தம்பி, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, மாமா, மச்சான், மச்சாள் என அவன் மகிழ்வாய் வாழ்ந்த தென்னன் தோப்பிடை மாளிகை அது. இன்று நாதியற்று முள்ளிவாய்க்காலில் தன்னன் தனியாய் நிற்கிறான். அவர்களுக்கு குண்டுகள் கொடுத்த அந்த சர்வதேசம்தான் எங்களுக்கு கூடாரம் கொடுத்திருந்தது. எப்படி? அவர்களுக்கு குண்டுகளை அள்ளி கொடுத்திருந்த சர்வதேசம் தான் எங்களுக்கு கூடாரங்களை அள்ளி கொடுத்திருந்தது. ஐநாவின் விளம்பரம் போடப்பட்ட அந்த தலப்பால் கூடாரம் குண்டு துளைக்காத கவச வாகனமா என்ன? ஐநாவுடைய விளம்பரம் பொறிக்கப்பட்டிருந்த அந்த தலப்பால் கூடாரம் குண்டு துளைக்காத கவச வாகனமா என்ன? யார் சாவுக்கு யார் அழுவது? ஒரு வேள்வி களத்தில் முன்னால் போய் வெட்டுப்பட்ட வெள்ளாட்டை பின்னால் வரும் வெள்ளாடு பார்த்து கதறி அழுது என்ன பயன்? ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, எங்கள் மண்ணில் விதவிதமாய் சாவு வந்ததுண்டு. ஒருபோதும் பட்டினி சாவு மட்டும் வந்ததே இல்லை. அன்னமார் கிடாரம் வைத்து தண்ணீர் கொதிக்க அரிசியிட்டு கொலைக்களத்தில் ஒரு உலைக்களம் செய்து கொண்டிருந்தார்கள். உப்பில்லா கஞ்சியது, உரைப்பில்லா கஞ்சியது, புளிப்பில்லா கஞ்சியது, முக்கால் கஞ்சியது, முள்ளி வாய்க்கால் கஞ்சியது. எப்படி? எங்கள் மண்ணிலே விதவிதமாய் சாவு வந்ததுண்டு. ஒருபொழுதும் பட்டினி சாவு மட்டும் வந்ததே இல்லை. அன்னமார் கிடாரம் வைத்து தண்ணீர் கொதிக்க அரிசியிட்டு கொலைக்களத்தில் ஒரு உலைக்களம் செய்தார்கள். உப்பில்லா கஞ்சியது, உரைப்பில்லா கஞ்சியது, புளிப்பில்லா கஞ்சியது, முக்கால் கஞ்சியது, முள்ளி வாய்க்கால் கஞ்சியது. கிடைத்த ஏதனங்களோடு நீண்ட ஒரு வரிசை. இவனுக்கு கிடைத்ததோ அளவான ஒரு சிரட்டை. கறிக்கு உப்பில்லை என கத்திய காலங்களை, சோற்றை மிதமிஞ்சி கொட்டிய காலங்களை மனக்கண்ணில் அசை போட்டபடி அசைந்து கொண்டிருந்தான். அந்த 10 வயது சிறுவனுக்கு இந்த யுத்தம் எதற்காக என்று தெரியாது. இந்த கொலைகள் எதற்காக என்று தெரியாது. பள்ளும் பரணியும் தெம்மாங்கும் தாளாட்டும் மட்டுமே தமிழ்மொழியில் இருக்கிறது என்று நம்பி வாழ்ந்து வந்த அந்த சிறுவனுக்கு ஒப்பாரியும் ஓலமும் கூட தமிழ் மொழியில் உண்டென்று மே 18 அன்றுதான் தெரியும். எப்படி? பள்ளும் பரணியும் தென்மாங்கும் தாளாட்டும் மட்டுமே தமிழ் மொழியில் உண்டென்று நம்பி வாழ்ந்த அந்த சிறுவனுக்கு ஒப்பாரியும் ஓலமும் கூட தமிழ் மொழியில் உண்டு என்று மே 18 அன்றுதான் தெரியும். கரகரத்த ஒளியில் ரேடியோ சத்தம். அநேகமாய் அதில் கேட்பது கருணாநிதியின் சத்தம். யுத்தம் முடிந்தது என்று அறிவிக்கிறார்கள். மெதுவாய் நிம்மதி முச்சிறைக்கிறான், மூச்சை விடுகிறான். குத்து எழுகிறது விமான வல்லூர், சிதறித்தெறிக்கிறது குண்டுகள். கரகரத்த ஒளியில் ரேடியோ சத்தம். அநேகமாய் அது கருணாநிதியின் சத்தம். யுத்தம் முடிந்தது என்று அறிவிக்கிறார்கள். மெதுவாய் நிம்மதி மூச்சிறைக்கிறான், மூச்சை விடுகிறான். குத்து எழுகிறது விமான வல்லூர், சிதறித்தெறிக்கிறது குண்டுகள். அவன் கையில் இருந்த சிரட்டையை மட்டும் அவன் கைவிடவே இல்லை. அவன் கையில் இருந்த சிரட்டையை மட்டும் எப்படி அவன் கையில் இருந்த அந்த சிரட்டையை மட்டும் அவன் கைவிடவே இல்லை. ஆனால் அந்த கை அவன் உடலில் இல்லை. நிம்மதி மூச்சை விட்டவன் மீண்டும் அந்த மூச்சை உள்ளெடுக்கவே இல்லை. 21ஆம் நூற்றாண்டின் துயரம் மே 18.

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar glamu closing that. Adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
3: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு

0: ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ.

0: 99,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மென்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மென்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

வணக்கம், நான் உமாகரன் ராசையா. அவன் 10 வயது சிறுவன். ஊரை விட்டு தூரமாய் நடந்து கொண்டிருந்தான். பூக்களின் வாசம் நடுவே தென்றல் அவனை தீண்ட குயிலிசை கேட்டபடி அவன் நடந்திருக்கவில்லை. பிணவாடை நடுவே கந்தக காற்றை நுகர்ந்தபடி வீழ்ந்து வெடிக்கும் கொத்துக்குண்டுகள் சத்தத்தில் சிதறித்திருக்கும் உயிர்களின் அவலக்குரல் கேட்டபடி ஒரு சடலமாய் நடந்து கொண்டிருந்தான். எப்படி? பூக்களின் வாசம் நடுவே தென்றல் அவனை தீண்ட குயிலிசை கேட்டபடி அவன் நடந்திருக்கவில்லை. பிணவாடை நடுவே கந்தக காற்றை நுகர்ந்தபடி வீழ்ந்து வெடிக்கும் கொத்துக்குண்டு சத்தத்தில் சிதறித்திருக்கும் உயிர்களின் அவலக்குரல் கேட்டபடி ஒரு சடலமாய் நடந்து கொண்டிருந்தான். அவன் நடந்த பாதையில் 2 நிழல்கள் நடந்து கொண்டிருந்தன. ஒன்று இவனின் நிழல், மற்றையது யவனின் நிழல். அது மே 18. கண்படும் தூரத்தில் ஒரு கடற்கரை. செம்மண்ணாய் கதகதக்கும் வெண்மணல் மீது கால் மடக்கி அமர்ந்திருந்தான். உருத்துரபுரத்தில் உருக்குலைந்து கிடக்கிறது அவன் வாழ்ந்த வீடு. அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, சின்ன ஒரு தம்பி, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, மாமா, மச்சான், மச்சால் என அவன் மகிழ்வாய் வாழ்ந்த தென்னன் தோப்பிடை மாளிகை அது. இன்று நாதியற்று முள்ளிவாய்க்காலில் தன்னந்தனியாய் நிற்கிறான். அவர்களுக்கு குண்டுகள் கொடுத்த அந்த சர்வதேசம்தான் எங்களுக்கு கூடாரம் கொடுத்திருந்தது. எப்படி? அவர்களுக்கு குண்டுகளை அள்ளி கொடுத்திருந்த சர்வதேசம்தான் எங்களுக்கு கூடாரங்களை அள்ளி கொடுத்திருந்தது. ஐநாவின் விளம்பரம் போடப்பட்ட அந்த தலப்பால் கூடாரம், குண்டு துளைக்காத கவச வாகனமா என்ன? ஐநாவுடைய விளம்பரம் பொறிக்கப்பட்டிருந்த அந்த தலப்பால் கூடாரம் குண்டு துளைக்காத கவச வாகனமா என்ன? யார் சாவுக்கு யார் அழுவது? ஒரு வேள்வி களத்தில் முன்னால் போய் வெட்டுப்பட்ட வெள்ளாட்டை பின்னால் வரும் வெள்ளாடு பார்த்து கதறி அழுது என்ன பயன்? ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, எங்கள் மண்ணில் விதவிதமாய் சாவு வந்ததுண்டு. ஒருபோதும் பட்டினி சாவு மட்டும் வந்ததே இல்லை. அன்னமார் கிடாரம் வைத்து தண்ணீர் கொதிக்க அரிசியிட்டு கொலைக்களத்தில் ஒரு உலைக்களம் செய்து கொண்டிருந்தார்கள். உப்பில்லா கஞ்சியது, உரைப்பில்லா கஞ்சியது, புளிப்பில்லா கஞ்சியது, முக்கால் கஞ்சியது, முள்ளி வாய்க்கால் கஞ்சியது. எப்படி? எங்கள் மண்ணிலே விதவிதமாய் சாவு வந்ததுண்டு. ஒருபொழுதும் பட்டினி சாவு மட்டும் வந்ததே இல்லை. அன்னமார் கிடாரம் வைத்து தண்ணீர் கொதிக்க அரிசியிட்டு கொலைக்களத்தில் ஒரு உலைக்களம் செய்தார்கள். உப்பில்லா கஞ்சியது, உரைப்பில்லா கஞ்சியது, புளிப்பில்லா கஞ்சியது, முக்கால் கஞ்சியது, முள்ளி வாய்க்கால் கஞ்சியது. கிடைத்த ஏதனங்களோடு நீண்ட ஒரு வரிசை. இவனுக்கு கிடைத்ததோ அளவான

ஒரு சிரட்டை கரைக்கு உப்பில்லை என கத்திய காலங்களை, சோற்றை மிதமின்றி கொட்டிய காலங்களை மனக்கண்ணில் அசை போட்டபடி அசைந்து கொண்டிருந்தான். அந்த 10 வயது சிறுவனுக்கு இந்த யுத்தம் எதற்காக என்று தெரியார், இந்த கொலைகள் எதற்காக என்று தெரியார். பள்ளும் பரணியும் தெம்மாங்கும் தாளாட்டும் மட்டுமே தமிழ் மொழியில் இருக்கிறது என்று நம்பி வாழ்ந்து வந்த அந்த சிறுவனுக்கு ஒப்பாரியும் ஓலமும் கூட தமிழ் மொழியில் உண்டென்று மே 18 அன்றுதான் தெரியும். எப்படி பள்ளும் பரணியும் தென்மாங்கும் தாளாட்டும் மட்டுமே தமிழ் மொழியில் உண்டென்று நம்பி வாழ்ந்த அந்த சிறுவனுக்கு ஒப்பாரியும் ஓலமும் கூட தமிழ் மொழியில் உண்டு என்று மே 18 அன்றுதான் தெரியும். கரகரத்த ஒளியில் ரேடியோ சத்தம், அநேகமாய் அதில் கேட்பது கருணாநிதியின் சத்தம். யுத்தம் முடிந்தது என்று அறிவிக்கிறார்கள். மெதுவாய் நிம்மதி முச்சிறைக்கிறான், மூச்சை விடுகிறான். குத்து எழுகிறது விமான வல்லூர், சிதறித்தெறிக்கிறது குண்டுகள். கரகரத்த ஒளியில் ரேடியோ சத்தம், அநேகமாய் அது கருணாநிதியின் சத்தம். யுத்தம் முடிந்தது என்று அறிவிக்கிறார்கள். மெதுவாய் நிம்மதி மூச்சிறைக்கிறான், மூச்சை விடுகிறான். குத்தி எழுகிறது விமான வல்லூர், சிதறித்தெறிக்கிறது குண்டுகள். அவன் கையில் இருந்த சிரட்டையை மட்டும் அவன் கைவிடவே இல்லை. அவன் கையில் இருந்த சிரட்டையை மட்டும் எப்படி அவன் கையில் இருந்த அந்த சிரட்டையை மட்டும் அவன் கைவிடவே இல்லை. ஆனால் அந்த கை அவன் உடலில் இல்லை. நிம்மதி மூச்சை விட்டவன் மீண்டும் அந்த மூச்சை உள்ளெடுக்கவே இல்லை. 21ஆம் நூற்றாண்டின் துயரம் மே 18.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 6475221775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இன்று மே மாதம் 18ஆம் திகதி. தமிழர் வாழ்வில் துயர் தோய்ந்த ஒரு வரலாற்றில் மறக்க உண்ணாத தமிழர் வாழுகின்ற தேசமெங்கும் நினைவு கூறப்படுகின்ற மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் அனைவரையும் மாலை பொழுதில் சந்திக்கின்றோம். இன்று 18ஆம் திகதி, மே 2026 திங்கக்கிழமை. மற்றொரு மாலை பொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கின்ற வேளையிலே, இன்றைய நாளில் பல்வேறு விதமான எங்களது தமிழர் தாயக மண்ணின் வடு சுமந்த துயர் தோய்ந்த தமிழ் மக்களது மனங்களில் ஒரு மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்திய வரலாற்றில் மறக்க உண்ணாத ஒரு நாளில் பல்வேறு விதமான நினைவுகளை பகிர்ந்து கொண்டு நேர்களும் இணைந்து உங்களது நினைவுகள் பகிர்ந்து பாடல்களுடன் இணைந்திருக்கின்ற நாளில் சந்தித்திருக்கின்றோம். இப்பொழுது இந்த மணித்தியாலத்தின் செய்தி அறிக்கை இடம்பெறும். செய்தி அறிக்கையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் நேர்களும் இணைந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சார்ந்த உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு இன்றைய நாளை நினைவு கூறலாம்.
1: மணித்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.

0: May 18 தமிழின படுகொலை நாள் வாரத்தின் நினைவேந்தல் நிகழ்வுகளும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளும் வடக்கு கிழக்கில் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வாகன இறக்குமதி வரிகள் மீது தற்காலிகமாக 50% கூடுதல் கட்டணத்தை விதிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் விவேகமான மற்றும் சரியான நேரத்திலான நடவடிக்கை என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலியா சப்ரி ஆதரவு தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுச் செயலாளர் தெரிவித்தது தொடர்பில் வைகோ தனது வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றார். ஃபிஃபா வேர்ல்ட் கப் தொடரின் டொரண்டோவில் நடைபெறும் தொடக்கப் போட்டிக்கான 3000 மேற்பட்ட நுழைவுச் சீட்டுகள் இன்னும் விற்பனைக்கு கிடைப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்ய போரில் உயிரிழந்ததாக கூறப்படும் 528 உக்ரைன் வீரர்களின் உடல்களை உக்ரைனிடம் ஒப்படைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு மக்கள் வாக்களித்து பதவியிலும் அமர்த்தும் நிலைக்கு தள்ளியுள்ளனர் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை சக்திவேல் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளின் பிரதானி சட்டத்தை நீக்குவதற்கான சட்டம் மூலம் அரசாங்க வர்த்தகமானி மூலம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள டாஸ்மாக் கடைகள் 10:00 கட்டாயமாக மூடப்பட வேண்டும் என சென்னை பெருநகர ஆணையாளர் உத்தரவிட்டுள்ளார்.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று தமிழர் தாயக பிரதேசங்கள் எங்கும் மிகவும் உணர்வு பூர்வமான முறையில் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. எங்களது உள்ளங்கள் தங்களது உறவுகளை பறிகொடுத்த இந்த நாளில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது சாதாரணமாக ஒரு நினைவு நாளல்ல, மாறாக தமிழரது விடுதலை போராட்ட வரலாற்றில் காலம் காலமாக தொடர்ச்சியாக வரலாற்றை எங்களுக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு அடையாளமாக மாறி நிற்பது இந்த முள்ளிவாய்க்கால். இலங்கையின் இறுதிக்கட்டத்திலே நடைபெற்ற 2009 மே மாதம் முள்ளிவாய்க்கால் பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களை நினைவு கூறுகின்ற இந்த நாளில் உலகெங்கிலும் வாழுகின்ற தமிழர்கள் உணர்வு பூர்வமாக இந்த நாளை பல்வேறு தேசங்களிலும் அனுஷ்டித்து வருகின்றார்கள். 2009 மே மாதம் 18 தேதி அன்று முள்ளிவாய்க்கால் என்ற கடற்கரை கிராமத்தில் நாற்பது ஆயிரம் வரையான பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளை பலி கொடுத்த ஒரு மண்ணாக அடையாளமாக முள்ளிவாய்க்கால் மாறியிருக்கின்றது. இலங்கையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூபி முல்லைத்தீவு மற்றும் ஜால் பல்கலைக்கழகம் போன்ற இடங்களில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் ஒன்று கூடி இந்த பிரதேசங்களில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வுகள் இன்று முல்லைத்தீவு மற்றும் ஜால் பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, தமிழர் தாயகம் எங்கும் பரவலாக இடம்பெற்றிருக்கின்றது. இவை தவிர தமிழகம் மற்றும் உலக நாடுகள், தமிழர் வாழுகின்ற, தமிழர் புலம்பெயர்ந்து வாழுகின்ற உலக நாடுகள் பலவற்றிலும், பெரும்பாலும் அனைத்து நாடுகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இந்த நாளில் மக்கள் தங்கள் வீடுகளிலும் பொது இடங்களிலும் அகல் விளக்கேற்றியும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி, போர்க்காலத்தில் மக்கள் பசியை போக்க அருந்திய அரிசி கஞ்சி தயாரித்து பகிர்ந்தளித்தும் உயிரிழந்தவர்களின் தியாகத்தை மதிக்கின்ற நாளாக இந்த நாள் போற்றப்படுகின்றது. தமிழினத்தின் பேரிழப்பாக கருதப்படும் இந்த வரலாற்று நிகழ்வு ஆண்டாண்டு காலம் தொடர்ச்சியாக நினைவு கூறப்படுவது மட்டுமல்ல, தமிழரது விடுதலை போராட்டத்தின் ஒரு அடையாளமாகவும் இன்று எழுச்சி பெற்று நிற்கின்றது.

முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் பல்வேறு பகுதிகளிலும் மிக உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. வகையில் வவுனியாவில் இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களை நினைவுகூறும் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளான இன்றைய தினம் திங்கட்கிழமை வடகிழக்கில் பல்வேறு இடங்களிலும் அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் வவுனியா மாவட்ட அந்தனர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் வவுனியா குருமன்காடு பிள்ளையார் ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் அஞ்சலி நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக நடைபெற்றன. இதில் பொதுமக்கள், அடியார்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என்பனர் கலந்து கொண்டு போரில் உயிரிழந்த மக்களுக்கு தீபமேற்றி ஆத்மசாந்தி வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். இவ்வாறு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வடகிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என்ற அத்தனை மாவட்டங்களிலும் நடைபெற்றிருப்பதுடன் கொழும்பிலும் இன்றைய நாளில் உணர்வுபூர்வமாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. அதேவேளை யாழ் பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள், யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு தூபியில் இடம்பெற்றிருக்கின்றது. இதன் பொழுது பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு தொடர்ச்சியாக ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டதோடு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இன்றைய இந்த நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், பேராசிரியர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வுகளில் தமது உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள்.

0: அந்த பாடல் ஒழித்தோ. இந்த நேரம் 5:28.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்டுக்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: உங்கள் விருப்பப்படி மெனுக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 9054568433.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன்

0: காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைகோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைகோ.
1: தமிழின படுகொலையை நினைவுகூறும் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தாயக பகுதி எங்கும் உணர்வுபூர்வமாக இன்று அனுஷ்டிக்கப்பட்டு அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் இன்று கல்முனை மாநகரத்திற்கு உட்பட்ட பாண்டிருப்பில் உள்ள முள்ளிவாய்க்கால் கஞ்சி அந்த பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டது. இறுதிப்போரில் உயிரிழந்த மக்களை நினைவுகூறும் நோக்கில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொதுமக்களுக்கு கஞ்சி வழங்கப்பட்டுள்ளதுடன் உயிர் நீத்தோருக்கு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது.

இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவு என்பது கடந்த கால வரலாற்று நினைவு தினம் மட்டுமல்ல, அது தமிழர்களின் எதிர்காலம் குறித்த பொறுப்பை தமிழர்களுக்கு உணர்த்தும் நாள் என சிரேஷ்ட ஊடகவியலாளரும் ஏறாவூர் பற்று பிரதேச சபை உறுப்பினருமான சேனா நிலாந்தன் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் மே 18 நினைவு தினத்தை முன்னிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அவர் தெரிவிக்கையில், 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்பது தமிழ் மக்கள் வெறுமனே ஒன்று கூடி நினைவஞ்சல் செலுத்தும் நாளாக மட்டும் கருதப்பட முடியாது. அது இலங்கையின் வடகிழக்கு தமிழர் தாயகத்தின் அரசியல் உரிமைகள், மனித உரிமைகள் மற்றும் அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக பல தசாப்தங்களாக முன்னெடுக்கப்பட்ட விடுதலை போராட்டத்தின் இறுதி நாள் மட்டுமல்ல, அதுவே போராட்டத்தின் தொடர்ச்சியுமாகும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களின் உரிமை போராட்டம் என்பது வடகிழக்கில் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கானது மட்டுமல்ல, அந்த வடகிழக்கு தமிழர் தாயகத்தில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் உறுதிப்படுத்துவதற்கான போராட்டமாகவே அமைந்தது. எனவே தமிழர்கள் மிகப்பெரிய வரலாற்று பொறுப்பை தோளில் சுமக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் தமிழர் வரலாற்றில் அழியாத வழியையும் வெளிவராத பல உண்மைகளையும் தாங்கி நிற்கின்றது. ஆயுதப் போராட்டம் எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது, உலக நாடுகள் மற்றும் சர்வதேச அரசியல் சக்திகள் எந்த வகையில் அந்த போரின் முடிவை வடிவமைத்தனர், போரின் இறுதிக்கட்டத்தில் அப்பாவி பொதுமக்கள் எவ்வாறு உயிரிழந்தனர், போராளிகள் எவ்வாறு அழிக்கப்பட்டனர், மக்கள் எத்தகைய மனிதாபிமான பேரழிவுகளை எதிர்கொண்டனர் போன்ற பல்வேறு கேள்விகளுடன் இன்னமும் நீதிக்கான போராட்டங்கள் தொடர்கின்றன. தமிழ் மக்களின் அழிவுக்கு இதுவரை யாரும் பொறுப்பு கூற முடியாத நிலையே காணப்படுகின்றது. தமிழினம் என்பது அரசியல் உரிமைகளையும் தேசிய அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக சுமார் 75 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு வடிவங்களில் போராடி வந்துள்ளது. அந்த போராட்டம் வெறும் ஆயுத போராட்டமாக மட்டுப்படுத்தப்படவில்லை. கல்வி, சமூக முன்னேற்றம், விவசாயம், பொருளாதாரம், கலை கலாச்சாரம் மற்றும் நிர்வாக கட்டமைப்புகள் உள்ளிட்ட பல துறைகளில் தமிழர் சமூகத்தின் தன்னிறைவு நோக்கிய செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் இன்று யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் வடக்கு கிழக்கில் தமிழர் பிரதேசங்களின் நிலை மிகவும் கவலைக்கிடமாகவே இருக்கின்றது. போரால் பாதிக்கப்பட்ட பல கிராமங்கள் இன்னமும் முழுமையான மறுசீரமைப்பை பெறவில்லை. வேலைவாய்ப்பின்மை, வறுமை, கல்வியில் பின்னடைவு, போதைப்பொருள் பரவல், இளைஞர்களின் வெளிநாட்டிடப்பெயர்வு, விவசாயம் மற்றும் கடற்தொழில் சமூகங்களின் வாழ்வாதார சீரழிவு, பெண்கள் தலைமையிலான குடும்பங்களின் பொருளாதார சிக்கல்கள், மனநல பாதிப்புகள், காணி பிரச்சினைகள் மற்றும் அரசியல் பாதுகாப்பின்மை போன்ற பல்வேறு சவால்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகின்றன. ஒரு காலத்தில் தேசிய விடுதலை போராட்டத்திற்கு தங்களது வருமானத்தையும் உழைப்பையும் அர்ப்பணித்த மக்கள் இன்று வாழ்வாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்கள் நினைத்திருந்தால் கடந்த 17 ஆண்டுகளில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் உட்கட்டமைப்பு, கல்வி, தொழில்நுட்பம், தொழில் முயற்சி, விவசாயம் மற்றும் சமூக முன்னேற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிருக்க முடியும். வடகிழக்கு தமிழ் மக்களின் மீளெழுச்சிக்காக ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். உலகத் தமிழர்களின் திட்டமிட்ட பொருளாதார மற்றும் அறிவுசார் பங்களிப்பு என்பவற்றால் புலம்பெயர் தமிழர்கள் தங்களது பங்களிப்பை செய்ய முன்வர வேண்டும். அதற்காக இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும். முள்ளிவாய்க்கால் தமிழ் மக்களுக்கு பல வரலாற்று பாடங்களை கற்பித்து சென்றுள்ளது. கால துயரத்தை மட்டும் நினைவு கூர்வதற்கான நாளாக இது இருக்கக்கூடாது. தமிழர் சமூகத்தின் அரசியல், பொருளாதார மற்றும் சமூக எதிர்காலத்தை

0: மீள வடிவமைக்கும் பொறுப்பை உலகத் தமிழர்கள் ஏற்கும் நாளாக மாற வேண்டும். அதனை தமிழர் தேசம் சர்வதேச வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக மாற்ற வேண்டும். முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்பது உலக அரங்கில் தமிழ் மக்களின் வரலாற்று உரிமைகளை அரசியல் அதிகாரத்தை கோரி நிற்கும் நாளாக மாற்றியமைக்கப்பட வேண்டும். இந்த மே 18 நினைவு நாளில் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த அனைத்து பொதுமக்களையும் ஆழ்ந்த மரியாதையுடன் நினைவு கூறுவதோடு பாதிக்கப்பட்ட மக்களின் மீளெழுச்சி, நீதி, மனிதநேயம் மற்றும் தமிழர் சமூகத்தின் எதிர்கால முன்னேற்றத்திற்காக அனைவரும் செயல்பட வேண்டிய அவசியத்தையும் இந்த நாளில் வலியுறுத்தி நிற்கின்றேன் என்று அவர் மேலும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். இது சிரேஷ்ட ஊடகவியலாளர் மேராவூர் பற்று பிரதேச சபை உறுப்பினருமான சேனா நிலாந்தன் தெரிவித்த கருத்துக்கள்.
1: முள்ளிவாய்க்கால் போயிருந்தேன், அந்த முல்லைத்தீவையும் மோதி வந்தேன். முள்ளில் கிழிந்த என் கண்களிலே நீர் முட்டித் தெரித்ததை யாரறிவார்? ஆனந்தபுரத்தை கடக்கையிலே என் ஆவி துடித்ததை என்ன சொல்ல? நானந்த துயரம் சொல்வதற்கு என் நாவிடும் பாடு கொஞ்சமல்ல.

காற்றின் சப்தங்களில் எம் சனங்களின் அழுகுரல் கேட்டறிந்தேன். ஆகாயம் எரித்த சாம்பல் துகள் மண்ணில் ஆங்காங்கலைவதைக் கண்டறிந்தேன்.

0: அழிந்து போனது போல் இருக்கும். ஆயின் அருகும் புல்லுக்கு அழிவேது? பொழியும் ஒரு துளி பட்டவுடன் அது பொட்டென்றெழுமே, அழியாது. எந்த யுகத்தில் போர்கள் இல்லை, அட எந்த யுகத்தில் தோல்வி இல்லை, அந்த யுகத்தை எருவாக்கு, நீ அடுத்த யுகத்தை உருவாக்கு.
1: நேரம் இப்பொழுது 5:43. நேர்கள் சுயமார் தமிழ் எஸ்டியின் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் விசேட நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். முள்ளிவாய்க்கால் மனித பேரவளம் அரங்கேறி 17 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் நாங்கள் சர்வதேச திட்டம் வேண்டி நிற்பது என்னவென்றால், சர்வதேச நாடுகளிடம் வேண்டி நிற்பது என்னவென்றால், தமிழர்களுக்கான நியாயம் தீர்வு கிடைக்கவில்லை. தமிழர்களுக்கான நியாயமான தீர்வு ஒன்று கிடைக்கவில்லை. அது கிடைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். முள்ளிவாய்க்கால் மனித பேரவலம் அரங்கேறி 17 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் நாங்கள் சர்வதேசத்திடம் வேண்டி நிற்பது என்னவென்றால், தமிழர்களுக்கான நியாயமான தீர்வு கிடைக்கவில்லை. அது கிடைக்க வேண்டும். அவர் மேலும் தெரிவிக்கையில், முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை நடந்து 17 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் எங்களது மனதிலிருந்து இந்த கவலைகள் வடுக்கள் மாறப்போவதில்லை. தமிழின படுகொலையானது திட்டமிடப்பட்ட வகையில் இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாடுகளின் பக்கத்துணையாகவும் நின்று செயற்படுத்தப்பட்டதை நாங்கள் என்றும் மறக்கப் போவதில்லை. எந்த நோக்கத்திற்காக இந்த மக்கள் முள்ளிவாய்க்காலிலே உயிர் நீத்தார்களோ, அந்த நோக்கத்தை அடைகின்றவர்களாக, அந்த நோக்கத்தை பெறுகின்றவர்களாக நாங்கள் போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். லட்சக்கணக்கான மக்கள் இந்த மண்ணில் வித்தாகி இருக்கின்றார்கள். இலட்சக்கணக்கான போராளிகள் இந்த மண்ணிலே உயிர் நீத்திருக்கின்றார்கள். அவர்களது எண்ணத்தையும் சிந்தனையையும் சுமந்தவர்களாக நாங்கள் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சர்வதேசத்திடம் நாங்கள் வேண்டி நிற்பது, மீண்டும் நாங்கள் வேண்டுவது, தமிழர்களுக்கான அந்த சுய நிர்ணய உரிமை கிடைக்க வேண்டும். தமிழர்கள் தமிழர்களை ஆள வேண்டும் என்கின்ற அந்த ஒரே ஒரு தேவைப்பாட்டைத்தான் நாங்கள் சர்வதேசத்திடம் முன்வைக்கின்ற ஒரே கோரிக்கையாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தனது உரையிலே தெரிவித்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவரது அந்த உரையைத் தொடர்ந்து காரை தீவு பிரதேச சபை தவிசாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரன் மற்றும் செயலாளர் கதிர் செல்வப்பிரகாஷ் ஆகியோரும் நினைவுரைகளை நிகழ்த்தினார்கள். என்ற வகையில் காரைதீவிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக பொதுமக்களால் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன.

0: அந்த பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 5:52.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: நேர்களே, இப்பொழுது இந்த விளம்பரத்துக்கு முன்னர் ஒளித்தோ இந்த பாடல் எங்களது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் சிரேஷ்ட அறிவிப்பாளர் எஸ்டி செந்தில்நாதன் பாடல் வரிகளை எழுதி உருவான பாடல். அது பிரத்யேகமாக சிஎம்ஆருக்காக உருவாக்கிய பாடல். அந்த பாடல் வரிகளை எஸ்டி செந்தில்நாதன் எழுதியிருந்தார்.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம். நீங்கள்
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
6: சம்மர்ல ஒரு சம்ம மியூசிக் ஷோ.
7: வணக்கம் டொரண்டோ, திஸ் இஸ் சின்மயி. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வரே, உங்களுக்காக பாட இருக்கேன்.
8: கிளுகிளுப்பான ஒரு பார்ட்டி நைட் இருந்தால் சூப்பரா இருக்கும்.
9: வணக்கம் டொரண்டோ மக்களே, I have some exciting news for you. Magical musical night. Grab your tickets and let's celebrate the 4th of July together.
4: Soul and Fire, Star Singers Chinmayi மற்றும் ஆண்ட்ரியா ஒரே மேடையில் ஜூலை 4 விட்பி இவென்ட் சென்டரில். Book now to get attractive discounts. Soul and Fire.
10: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
11: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
12: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: தமிழின படுகொலையை நினைவுகூரும் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தமிழர் வாழ் பகுதிகளில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற இந்த வேளையில், இது தொடர்பில் பல தரப்பினரும் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்ற இந்த நிலையில், தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் தளத்தில் பதிவொன்றினை இட்டுள்ளார். குறித்த பதிவில், பேரின பெரும்பான்மை வாதத்தால் வீழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கான நீதி மற்றும் நல்வாழ்க்கையை பெற முழு உரிமையுடையவர்கள். மனித உரிமைக்கு எதிரான எந்த ஒரு அதிகாரமும் அர்த்தமற்றது. மனித நேயத்துக்கு எதிரான எந்த ஒரு ஆதிக்கமும் அப்புறப்படுத்தப்பட வேண்டியது. மனித நல்வாழ்வுக்கு எதிரான அனைத்து போர்களும் எதிர்க்கப்பட வேண்டியது. போரில்லா சமூகத்தை படைப்போம், மானுட அறத்தை உலகத்திற்கு சொல்வோம், முள்ளிவாய்க்கால் நினைவை உள்ளத்தில் ஏந்துவோம் என குறிப்பிட்டிருக்கின்றார். அதேவேளை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயும் தனது கருத்துக்களை எக்ஸலத்தில் பகிர்ந்திருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. தனது எக்ஸலத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் 2009 மே 18 தேதி ஈழப்போரின் இறுதி நாளில் முள்ளிவாய்க்காலில் ஏராளமான தமிழர்கள் கொல்லப்பட்டதை தமிழின படுகொலையாக ஒவ்வொரு ஆண்டும் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் நினைவு கூர்ந்து வருகின்றனர். இந்த ஆண்டும் தமிழின படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தலை இலங்கை, தமிழ்நாடு மற்றும் பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து வரும் தமிழர்கள் நினைவு கூர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயும் முள்ளிவாய்க்காலை நினைவு கூர்ந்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம், கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் என குறிப்பிட்டிருக்கின்றார். இது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன் பதிவு.

0: நேரம் 6:10.
1: மனத்தியால செய்திகள்.
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
0: தமிழ் தேசிய நம்பிக்கையின் மீது உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போராடுவோம் என முள்ளிவாய்க்கால் பிரகடனத்தை இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு வடகிழக்கு கட்டமைப்பு வெளியிட்டுள்ளது. வாய்க்கால் வரப்பு வழியே நீர்ப்பாய்ச்சி பயிர் வளர்ப்பார்கள். ஆனால் முள்ளிவாய்க்காலில் இம்மினத்தின் இரத்தத்தையும் செந்நீரையும் பாய்ச்சி உயிரை பறித்தார்கள் என தென்னிந்திய பிரபல இயக்குநர் டி ராஜேந்தர் உருக்கமாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள சேவை வழங்குனர் ஒருவரின் மின்னஞ்சல் கணக்கு ஊடுருவல் செய்யப்பட்டமையுடன் தொடர்புடைய தவறான கொடுப்பனவு மற்றும் இந்தியாவில் நிறுவனத்தின் நிதி முறைகேடு செய்யப்பட்டமையாகிய இரு பரிவர்த்தனைகள் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். QR குறியீட்டு முறை இல்லாமல் எரிபொருள் வழங்கும் எரிபொருள் நிலையங்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்தப் போவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. 2026 வாக்காளர் பெயர் பட்டியல் பதிவு தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கேரள முதல்வராக வி.டி. சதீசன் பதவியேற்றுக் கொண்டுள்ளார். வி.டி. சதீசனுக்கு கேரள ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேற்கு வங்கத்தில் முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி ஆட்சி செய்த 15 முறைகேடாக ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்ததை அடுத்து அவற்றை மறு ஆய்வு செய்ய புதிய பாரதிய ஜனதா அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் தவறாக வழங்கப்பட்ட ஆவணங்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டுள்ளது. புதிய அரசின் மீது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் உள்ளன. 2 விஜயை வேலை செய்ய பொதுமக்கள் விட வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கின்றார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 உயர்த்தி குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் பிறப்பித்தார். இன்று மதியம் கிரேட்டர் டொரண்டோ மற்றும் ஹாமில்டன் பகுதியில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 30°C ஈரப்பதம் 36°C இருக்கும் எனவும் இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை 18-20°C வரை இருக்கும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தீப்பிடிக்கும் அபாயங்கள் முதல் உலோக கலப்படம் மற்றும் காயம் ஏற்படும் இடர்பாடுகள் வரையிலான பாதுகாப்பு சார்ந்த கவலைகள் காரணமாக குழந்தைகள் தொடர்பான பல பொருட்களை பயன்படுத்துவதற்கு எதிராக ஹெல்த் கனடா மற்றும் கனேடிய உணவு ஆய்வாணையம் ஆகியவை நுகர்வோருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. கனடா ஒரு சமத்துவம் மற்றும் மனித உரிமைகள் நாடாக திகழ வேண்டுமா அல்லது அரசியல் ரீதியாக தூண்டப்பட்ட பிளவுகளுக்கு பலியாக வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது என்று சமூகத்திற்கான ஆதரவாளர்கள் கூறியுள்ளார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமைந்துள்ள பரக்கா அணுமின் நிலையம் மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து அந்த நிலையத்தின் சுற்றுப்புற பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உள்ள தளங்களிலிருந்து வெடிமருந்துகளை ஏற்றி வந்த 10 அமெரிக்க சரக்கு விமானங்கள் கடந்த 24 டெல் அவிவில் தரையிறங்கியுள்ளதாக ஸ்டேலின் செனல் 13 செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் போர் பதட்டங்கள் தீவிரமடைந்து ராஜதந்திர முயற்சிகள் தேக்கமடைந்துள்ள நிலையில் எண்ணெய் விலைகள் உயர்ந்து வருகின்றன. ஒரு குடியிருப்பு கட்டிடம் மீதான ஆஸ்திரேலிய தாக்குதலில் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் தலைவர் வேல் அப்துல் ஹலீம் மற்றும் அவரது 17 மகள் ராமா ஆகியோர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பால்பேக் முகாமில் போராட்டம் இடம்பெற்றது.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
0: நேரம் 6:15.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
6: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
7: என்ன தெரியுமா? மேப்பிள் கிரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் கிரோசரி,
8: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 905-417-6069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் கிரோசரிஸ் CA 905-417-6069.
9: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
10: இந்த சமுத்திரத்தின் முத்தான நித்திலத்தில் உயிர் கொண்டு பேசும் ஒரு நிலம். பல லட்சம் உணர்வுகளிலும் உணர்ச்சிகளிலும் மூழ்கி பல்லாயிரம் மாந்தரின் குருதியில் குளித்து ஆகுதியாகிய உயிர்களின் யாகத்தில் உடமேறிய ஒரு நிலம். உலகத்தின் ஒட்டுமொத்த கவனத்தையும் தன்பால் ஈர்த்தும் கண்டும் காணாதிருந்த போலி மனிதங்களின் கள்ள மௌனத்தை தோலுரித்து காட்டிய ஒரு நிலம். வலிய அரசுகள் ஒன்று கூடி கொன்றொழித்த ஒரு இனத்தின் வலியையும் வலிமையையும் ஒரு சேரச் சொல்லும் ஒரு நிலம். ஆம், முள்ளிவாய்க்கால். 2009 மே மாதத்தின் இதே நாட்களில் தன் மேலோடிய தமிழர்களின் குருதியில் சகதியாகி அவர்தம் உடல்களால் உடமுமேறி உலகம் கொன்ற உயிர்களின் கனவுகளையும் தன்னகத்தே கொண்ட உயிர் கொண்ட நிலம் அது. அது சாதாரண நிலமல்ல, அது சாதாரண நிலமல்ல. கொத்து கொத்தாய் செத்து வீழ்ந்து கொண்டும் கந்தக காற்றை சுவாசித்த போதும் இன விடுதலை ஒன்றே ஒரே இலக்கு என ஒரே தலைவன் பின்னால் ஒரு இனமே தவமிருந்த பூமி இது. இந்த நிலத்தின் ஒவ்வொரு அங்குலமும் உலகிற்குச் சொல்லும் கதைகள் சொல்லிலடங்காதவை. கஞ்சிக்காய் நின்ற பள்ளி குழந்தைகளை கணைகளால் கொன்ற இலங்கை இராணுவத்தின் ஈனக்கதைகளையும், பாதுகாப்புக்காய் பதுங்கு குழியில் பதுங்கியோருக்கு பதுங்கு குழியே புதைகுழியாகிப் போன அவலக்கதைகளையும், வெறும்பாயில் முளம் போடும் உலகின் மனித உரிமை காவலர்களுக்கு செவ்வி அறைந்து இந்நிலம் கூறும். உயிரற்ற மகவை விட்டுவிட மனமின்றி தோளில் சுமந்த தந்தையர் மனங்களின் கனதியையும், வீட்டிற்கொருவரை நாட்டிற்காய் அனுப்பிவிட்டு கண்ணீருடன் காத்திருந்த அன்னையர் உறவுகள் கதைகளையும் தாங்காத கனதியுடன் இந்த நிலம் கூறும். பொத்தி வளர்த்த குஞ்சுகளை கொத்திப்போகும் பருந்தினை எதிர்த்திட முடியாமல் தவித்திட்ட கோழி போல கண்முன்னே தம் சந்ததிகளை துளைத்த ஆன்மாக்களின் கதறலினை எஞ்சிய எச்சங்களுக்கு வரலாறா இந்நிலம் கூறும். தன் உயிரினும் மேலது இனவிடுதலை எனவே இனமானம் காத்த மாவீரம் தனியே தான் சுமந்த பெருமையினை தலை நிமிர்ந்து இந்நிலம் கூறும். ஆம், இது சாதாரண நிலம் அல்ல, இது சாதாரண நிலம் அல்ல. தமிழர் உணர்விலும் உயிரிலும் கலந்து, தமிழர் உணர்விலும் உயிரிலும் கலந்து எதிர்காலம் பிரசவிக்கும் தமிழின் முளைகளுக்கும் வேறான ஓர் நிலம் தமிழர் உயிர் கொண்ட தாய் நிலம். ஆம், தமிழர் உயிர் கொண்ட தாய் நிலம்.

நேரம் இப்பொழுது 6:25 நேர்கள் சிஎம்ஆர் தமிழச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பாக பல்வேறு விதமான பிரதேசங்களிலும் நாடுகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வு பூர்வமான முறையில் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வேளையிலே முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17 நினைவு நாளை ஒட்டி முள்ளிவாய்க்காலின் உயிர்நீத்த உறவுகளுக்கு தமிழர் தாயக பகுதியில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியில் யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள், பல்கலைக்கழக உத்தியோகத்தர்கள் சகிதம் அனுஷ்டித்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் முள்ளிவாய்க்கால் நோக்கி அணியாக சென்றிருக்கின்றார்கள். அவர்களது ஈருருளி மற்றும் உந்துருளி வாகனங்கள் மூலம் இவர்கள் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற நந்திக்கடலில் இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்விலும் சென்று கலந்திருக்கின்றார்கள். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17 நினைவு நாளாக முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று நந்திக்கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவிக்கையில், எங்கள் பெருமைமிகு வரலாற்றின் சோகமான இறுதிக் காட்சிகளில் மௌனமான சாட்சியே இந்த நந்திக்கடலாகும். ஏராளமான எங்கள் உறவுகளின் கண்ணீரும் செந்நீரும் கலந்துள்ள இந்த கடலெண்ணெயை வணங்கி உயிர் நீத்த எங்கள் உறவுகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து வெட்டாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தில் உயிரிழந்தவர்களின் ஆத்மசாந்தி வேண்டி பிரார்த்தனையும் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சி அஞ்சலி நிகழ்வுகள் மற்றும் ஆத்மசாந்தி பிரார்த்தனைகளில் கருத்துரைப்பற்று பிரதேச சபை உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தார்கள். பொதுமக்களும் ஏராளமாக இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்தார்கள். அதேவேளை பல்லாயிரக்கணக்கான மக்களின் உணர்வெழுச்சியுடன் முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தல் நிகழ்வுகளும் கொள்கை பிரகடனம் வாசிப்பும் இன்று இடம்பெற்றது. தமிழின படுகொலை நினைவு நாளான 18 இன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான மக்களின் உணர்வெழுச்சியுடன் முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்பட்ட நினைவு முற்றத்தில் இன்றைய நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. அந்த வகையில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்பட்ட நினைவு முற்றத்தில் யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த அஞ்சலி நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அதனை அடுத்து தவத்திரு அகத்தியர் அடிகளாரால் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டுள்ளது. அந்த கொள்கை பிரகடனம் பின்வருமாறு: பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகளே, தமிழின அழிப்பு முள்ளிவாய்க்காலில் உச்சந்தொட்டு இன்றுடன் 17 நிறைவடைகின்றன. தமிழின அழிப்பு செயன்முறை ஒரு 100 மேற்பட்ட வரலாற்று பரிமாணத்தை கொண்டது. பேரரசு கட்டமைப்பின் புவிசார் நலன்களுக்காகவும் சிங்கள பௌத்த பேரினவாத ஏகாதிபத்தியத்தை தக்க வைப்பதற்காகவும் கூட்டு தமிழின அரசியல் வேணவாவை அதன் ஆயுத பரிமாணத்தை தமிழின அணிப்பின் ஊடாக முடிவுக்கு கொண்டு வந்ததன் மாயையை முள்ளிவாய்க்காலில் நிகழும் தமிழின அழிப்பு நினைவுகூரல் தகர்த்தெறுகின்றது. 17 கடந்து இம்மண்ணிலே கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட இரத்த சொந்தங்களுக்கு நினைவு நடுக்கற்களின்றி ஆகாயமே இல்லையாக அவர்களின் கனவுகளை சுமந்து வரும் காற்றே சாட்சியாக இரத்தம் தோய்ந்த மண்ணில் தேசத்திற்கான கனவுகளை சுமந்து அடக்குமுறையை எதிர்த்து விடுதலை பயணத்தை கூட்டாக தொடர ஒரு தேசமாக முள்ளிவாய்க்கால் திடலில் ஒன்று கூடியுள்ளோம். எமது கூட்டு அரசியல் கோரிக்கைகள் நியாயமானவை, அறத்தாற்பரியம் கொண்டவை. இவை இன்னொரு கூட்டுக் குழுமத்தின் கூட்டு தனி இருப்பை அச்சத்திற்குள்ளாக்கவில்லை என்பதையும் மீள வலியுறுத்துகின்றோம். பேரரசு கட்டமைப்பின் வெள்ளாதிக்க போட்டியில் ஏக துருவ உலக ஒழுங்கை தக்க வைப்பதற்காக ஐக்கிய அமெரிக்காவும் அதன் நேச நாடுகளும் பல்துருவ பூகோள ஒழுங்கை கட்டமைப்பதற்காக சீனா, ரஷ்யா போன்ற ஏனைய நாடுகளும் தத்தமது புவிசார் நலன்களை முன்னிறுத்தி போரினை முன்னெடுத்து வருகின்றன. புதிய புதிய உலக ஒழுங்கு கட்டமைப்பு நவ தாராளவாத ஏகாதிபத்திய சட்டத்திற்குள்ளிருந்தே கட்டமைக்கப்படுவதாக இருந்தால் பூர்வீக குடிகளின் இருப்பு தொடர்ந்தும் கேள்விக்குட்பட்டதே. ஏக துருவத்திலிருந்து பல்துருவ உலக ஒழுங்கிற்கு மாறினாலும் அது பேரரசு கட்டமைப்பு சட்டத்திலிருந்து மாறுபடப் போவதில்லை. இவ்வாறு மாறுபடுகின்ற உலக ஒழுங்கிற்கேற்ப நமது கூட்டு விடுதலை வழித்தடத்தின் தந்திரோபாய உக்திகளை மாற்ற வேண்டிய தேவையும் ஏற்பட்டுள்ளது. ஈழத்தமிழ் மக்களின் கூட்டு அரசியல்
வேணவாவின் கோரிக்கைகள். விட்டுக்கொடுப்பின்றி தந்திரோபாய உத்திகள் மீளமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வரலாறு இன்று எங்கள் முன்வைத்துள்ளது. தமிழ் தேசிய விழுமிய அடிப்படைகள், மாற்று உலக ஒழுங்கிற்கான முன்மொழிதல்கள் என்பதையும், பேரரசு கட்டமைப்புக்கு அப்பாற்பட்டது என்பதையும் தமிழ் தேசிய வரலாற்று பட்டறிதலுக்குட்பட்டு நாம் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். நவதாராளவாத சட்டக அடிப்படைகளுக்கு உட்பட்டு கட்டமைக்கப்படும் துருவப் பேரரசு கட்டமைப்பு பூர்வீக குடிகளின் இருப்பையும் அவர்களின் நிலத்தினூடான உறவையும் துண்டாடி கொண்டிருக்கின்றது என்பதை வரலாறு கோடிட்டு காட்டியுள்ளது. பூர்வீக மக்களின் நில மீட்பிற்கான எழுச்சி பூகோளம் முழுவதும் ஆங்காங்கே எதிரொலித்துக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். தமிழினம் உலகத்தின் மூத்த பூர்வீக குடி. தமிழினத்திற்கும் நிலத்திற்குமான உறவையும் அதனுடைய கூட்டு சார்பு தன்மையையும் சங்ககால திணை கோட்பாடு தொல்காப்பியத்திலிருந்து நமக்கு தந்துள்ளது. திணை வாழ்க்கை முறை வாழ்தலை பிளவுகளாக கட்புலன் உணர்ந்ததாக தெரியவில்லை. வாழ்தல் தன்மை முன்னிலை படற்கை என்னும் மூவிட உறவு முறையில் தங்கியிருந்தது என்பதை அரச கட்டமைப்புக்கு முன்பிருந்த திணை முறைமை தெளிவுபடுத்துகின்றது. ஆயுதப் போராட்ட மௌனிப்பின் பின்னர் ஈழத்தமிழ் தேசம் இன்றுமில்லாதவாறு சிங்கள பௌத்த தேசிய பேரினவாதத்தாலும் ஏக பல் துருவ பேரரசு கட்டமைப்பினாலும் அடக்குமுறைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. அடக்குமுறையின் பல்வேறு வடிவங்கள் நாளாந்த வாழ்வியலாக சாதாரணமயமயப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ் தேசத்தின் நிலம் தொடர் அபகரிப்புக்குட்படுத்தப்பட்டுள்ளது. இராணுவ மயமாக்கத்தின் சிங்கள பௌத்த மயமாக்கத்தின் செறிவு அதிகரித்துள்ளது. மத அடையாளங்கள் குறிப்பாக சைவ சமய தலங்கள் தொடர் இலக்குகளாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வருகின்றன. ஈழத்தமிழரின் பண்பாடு தேசிய தற்காலத்திற்கு பொருத்தப்பாடற்றதாக சித்தரிக்கப்பட்டு அழிவுக்குட்படுத்தப்பட்டுள்ளது. ஈழத்தமிழரின் அடையாளங்கள் இல்லாமலாக்கப்படுகின்றன. தமிழ் தேசிய பூர்வீக வரலாறு சிதைக்கப்பட்டு சிங்கள இனத்தை பூர்வீக

தொலைத்துவிட்டிருக்கின்றது. போதைப்பொருள் பாதனையை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு ஒரு போர் முறையாக கட்டமைத்து இளைய தலைமுறையை திட்டமிட்டு அழித்து வருகிறது. வளரும் தலைமுறையை போதைப்பொருளுக்கு அடிமைப்படுத்துவதன் ஊடாக தமிழின எழுச்சியை தொடர்ந்து தடுப்பதற்கான முயற்சிகளை ஏற்கனவே சிங்கள அரசு திட்டமிட்டுள்ளது. போதைப்பொருளுக்கு எதிரான எதிர்ப்பும் ஒரு அரசியல் யுத்தமே. தமிழின அழிப்பிற்கான பொறுப்பு கூறலின் நீதி பொறிமுறைகளை சிங்கள அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகிறது. இனவாதத்திற்கு எதிராக பேசுகின்ற அரசு பொறுப்பு கூறல் பொறிமுறை அனைத்தையும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை தக்க வைப்பதற்காக திரிவுபடுத்தியுள்ளது. தமிழின அழிப்பிற்கான நீதி வேண்டிய நீண்ட போராட்டத்தை சிங்கள அரசும் அதன் அடிவருடிகளும் மலினப்படுத்தியும் சிதைத்தும் வருகின்றார்கள். நில மீட்புக்கான போராட்டங்களையும் தமிழின வரலாற்று தடை அடையாளங்களின் மீட்பு போராட்டங்களையும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சொந்தங்களின் நீதி வேண்டிய போராட்டங்களையும் சிங்கள அரசு திட்டமிட்டு வன்முறையை பிரயோகித்து அடக்கி வருகின்றது. ஒட்டு மொத்தத்தில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு பேரரசு கட்டமைப்பு இணைந்து ஈழத்தமிழினத்தின் மீது என்றுமில்லாதவாறு மிகப்பெரும் போரை வெவ்வேறு வியூகங்களுக்கு ஊடாக கட்டமைத்துள்ளது. இப்போரை ஈழத்தமிழரின் கூட்டு உளவியலின் மீதான போராக வடிவமைத்துள்ளமை மறுக்க முடியாது. சிங்கள பௌத்த பேரினவாதமும் துருவ பேரரசும் கட்டமைப்பும் என்றில்லாதவாறு ஈழத்தமிழ் தேசத்தின் மீது பெரும் போரை இன்று கட்டவிழ்த்து விட்டுள்ளது. இப்பெரும் போர் ஈழத்தமிழ் தேசத்தின் நிலம் கடல்சார் கேந்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை இல்லாமல் செய்கின்றது. ஈழத்தமிழ் தேசத்தின் புவிசார் அரசியலில் நிலம் கடல் சார்ந்த கேந்திரத்தன்மை மிகவும் முக்கியமானது. ஈழத்தமிழ் தேச நிலம் கடல் சார்ந்த தன்மையை சிங்கள பௌத்த ஒற்றையாட்சிக்குட்பட்ட அலகிற்குள் உள்வாங்குவதன் ஊடாகவும் ஈழத்தமிழ் தனித்தன்மையை தமிழ் தேசியவாதமாவதற்குரிய அலகுகளை இல்லாமல் செய்வதன் ஊடாகவும் சிங்கள பௌத்த பேரினவாதம் தனது ஒற்றை ஆட்சி அலகை திடப்படுத்தி வருகின்றது. தமிழ் தாயகத்தின் நீட்சியே புலம்பெயர் ஈழத்தமிழின கூட்டு அலகு என்பதை கண்காணித்து வருகின்ற சிங்கள அரசு புலம்பெயர் ஈழத்தமிழனின் மீதும் பெரும் போரை கட்டவிழ்த்து விட்டுள்ளது. குறிப்பாக தொப்புள் கொடி உறவுகளுக்குள் பிரிவுகளை ஏற்படுத்தி தொப்புள் கொடி உறவுகளை கத்தரிக்க முனைந்து வருகின்றது. இந்த சூழலில் என்றுமில்லாதவாறு உறவுகளை ஆழப்படுத்த வேண்டிய வரலாற்று தேவை எழுகின்றது. தற்போது ஈழத்தமிழ் இனத்தின் மீது தொடுக்கப்பட்டுள்ள போர் ஈழத்தமிழினம் முள்ளிவாய்க்காலில் சந்தித்ததை விட மிக கொடூரமான போர். ஒட்டுமொத்த தமிழினத்தின் மீதும் அதன் இருப்பின் மீதும் கூட்டுளவியலின் மீதும் தமிழ் தேசிய அடிப்படை விழுமியங்கள் மீதும் தொடுக்கப்படும் போர். ஒட்டுமொத்தத்தில் தமிழ் தேசிய நம்பிக்கை மீதான போரை சிங்கள அரசும் துருவ பேரரசு கட்டமைப்பும் கட்டவிழ்த்துள்ளது. தமிழ் தேசிய நம்பிக்கைதான் ஈழத்தமிழினத்தின் ஆத்மா. தமிழ் தேசிய கூட்டு உளவியலின் ஆத்மா எங்களுடைய இதை வலுப்படுத்த வேண்டிய வரலாற்று தேவை என்றுமில்லாதவாறு எங்கள் முன் வைக்கப்படுகின்றது. நமக்குள்ள மிகப்பெரும் ஆயுதமாக விரிந்து கிடப்பது தமிழ் தேசிய நினைவு தினம். நாங்கள் நினைவு கூறும் வரைக்கும் எங்களை யாராலும் அழிக்க முடியாது. கழிந்த காலம் எமக்கான எதிர்காலத்தை வடிவமைக்க உதவி செய்கின்றது. தற்போதைய வரலாற்று காலம் பண்பாட்டு மீளெழுச்சிக்கான காலம். ஈழத்தமிழினம் எமக்கான வரலாற்று வேர்களை தேடி பயணிக்க வேண்டிய காலம். பண்பாட்டு மீளெழுச்சி ஈழத்தமிழினத்திற்கான பண்பாட்டு அடையாளத்தை வலுப்படுத்துகின்றது. முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழின எழுச்சியின் அடையாளம். தமிழின அழிப்பை முள்ளிவாய்க்கால் திடலில் நினைவு கூறுவது மீண்டும் எமதினத்தின் எழுச்சியை சுட்டி நிற்கின்றது. ஈழத்தமிழினமாக சிங்கள அரசு அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள பௌத்த ஒற்றையாட்சி அரசியல் அலகை தனது புவிசார் நலன்களுக்காக தக்க வைத்து கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட அணி திரள்வதை தவிர வேறு எவ்வித தெரிவும் எமக்கு முன் வைக்கப்படவில்லை. இவ்வருடம் வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் 50வது ஆண்டு நினைவு. சுதந்திரமும் இறைமையும் உடைய ஈழத்தமிழ் தனியரசே ஈழத்தமிழினத்தின் கூட்டிருப்பையும் தமிழர் தேசத்தின் இருத்தலையும் உறுதிப்படுத்தி பாதுகாக்கும் என்று உரக்க கூறிய வரலாற்று நிகழ்வு. தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றின்

முக்கிய திருப்புமுனையாக கருதப்படும். இத்தீர்மானத்தின் அடிப்படைகளையே முள்ளிவாய்க்கால் பிரகடனம் ஆண்டுதோறும் வலியுறுத்தி வருகின்றது. இரத்தம் தோய்ந்த இம்மண்ணில் இருந்து போராட கனத்த காற்று சுமந்து வரும் அவர்களின் நினைவுகளின் மீதும், நாம் கொண்டிருக்கும் தமிழின விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம். ஒன்று, சிங்கள பௌத்தமயமாக்கப்படும், தமிழ் தாயகத்தை தடுக்கவும் தமிழ் தேசியத்தை நாளாந்த வாழ்வியலாக்கவும் உறுதி பூணுவோம். தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்தை தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகளை குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தவும். தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்திற்குரியவர்கள் என்பதையும், தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பாரதீனப்படுத்தவியலாத சுயநிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டுமென வலியுறுத்தவும். கூட்டு ஈழத்தமிழர் இருப்பின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும். தமிழ் தேசிய நம்பிக்கையின் மீது உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போராடுவோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் முன்வைக்கப்பட்ட பிரகடனம். முள்ளிவாய்க்கால் மண்ணில் அஞ்சலி இடம்பெற்று பெருந்திரளான மக்கள் மத்தியில் இந்த பிரகடனமும் இன்று முன்மொழியப்பட்டது. இந்த பிரகடனத்தை தவத்திரு அகத்தியர் அடிகளார் கொள்கை பிரகடனத்தை இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மண்ணில் வைத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் வாசித்து பல்வேறு விதமான ஊடகவியலாளர்கள் ஊடாக தமிழர் வாழ்கின்ற தேசங்கள் எங்கும் பரவும் வகையில் இந்த பிரகடனத்தை இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044-416-888-8044.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: வணக்கம். திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
5: முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17th நினைவு தினமான இன்று மன்னாரிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதேவேளை கிளிநொச்சியில் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி நகரில் உள்ள அனைத்து வர்த்தக செயற்பாடுகளும் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. குறித்த நிகழ்வுகள் முருகண்டி பிள்ளையார் ஆலயம் முன்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வணக்க நிகழ்வு கிளிநொச்சியில் அமைந்துள்ள சமத்துவ கட்சியின் அலுவலகத்தில் மாலை 5:30 நடைபெற்றது. இவ்வாறு பல மாவட்டங்களிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் மிக சிறப்பான முறையில் உணர்வுபூர்வமாக இன்றைய நாளில் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வேளையில் முள்ளிவாய்க்கால் பேரவலம் தண்ட வடுக்களை சுமந்து கொண்டு பொதுமக்கள் பலரும் நினைவேந்தல் நிகழ்வுகளில் தமது உணர்வுகளை கண்ணீர் மூலம் செலுத்தி தமது வடுக்களை, துயர்களை

0: அந்த பாடல் ஒளித்தோ இந்த நேரம் 6:57 நிமிடம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் விசேட ஒளிபரப்புடன் இணைந்திருக்கின்றீர்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: மார்க்கம் மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
6: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
5: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
6: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிரம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677200.
7: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $24, நைட்டி $34, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
10: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
0: நேர்களை, திருகோணமலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியினர் ஏற்பாடு செய்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறித்த நிகழ்வு இன்று திருகோணமலை சிவன் கோவிலாடி முன்றலில் நடைபெற்றிருக்கின்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன், திருகோணமலை மாநகர சபை மேயர் கானா செல்வராசா உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஈகைச் சுடர் ஏற்றப்பட்டு உணர்வுபூர்வமாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை அனுஷ்டித்தனர். இதன் பின்னர் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பகிரப்பட்டது.

அதேவேளை இறுதி யுத்தத்தின் கோரங்களை அமைதியாய் சுமந்து நிற்கும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் தற்போது அங்கு பல்வேறு விதமான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நடைபெற்றிருக்கின்ற வேளையில் மதகுருமார் உள்ளிட்ட பலரும் பொதுச்சுடரின் கீழ் விழுந்து வணங்கி உயிரிழந்தவர்களை அஞ்சலி செலுத்தி இந்த யுத்தத்தில் உயிர் நீத்த தமது உறவுகளின் புகைப்படங்களோடும் அவர்களுக்கு பிடித்த உணவுகளோடும் அவர்களை அஞ்சலிக்க முள்ளிவாய்க்கால் மண்ணில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்று திரண்டிருந்தார்கள். பலரது அழுகை குரல்கள் வானலாக எழுந்து நந்திக்கடலின் நீருட அவர்களது கண்ணீர் சங்கமமான பல்வேறு மனதை உருக்கும் சம்பவங்கள் பல இன்றும் அந்த மண்ணில் அரங்கேறியிருந்தன.

அந்த பாடல் ஒழித்தோ இந்த நேரம் 7:06. இந்த வேளையிலே மன்னாரிலும் உணர்வுபூர்வமாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17 நினைவு தினமான இன்று மன்னாரில் நினைவேந்தல் நிகழ்வுகள் மிகவும் உணர்வுபூர்வமாக நடைபெற்று முடிந்திருக்கின்றன. குறித்த நிகழ்வானது தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் V.S. சிவகரன் தலைமையில் மன்னார் நகரப்பகுதியுள்ள தந்தை செல்வா சிலைக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து பொதுச்சூடர் ஏற்றப்பட்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருத்தந்தை ஜேபாலன் குரூஸ் அடிகளார், மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி மனுவல் உதயச்சந்திரா, அரசியல் பிரதிநிதிகள், பொதுமக்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். மன்னார் மாவட்டத்தில் ஏனைய மாவட்டங்கள் போல உணர்வு பூர்வமாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கின்ற அதே வேளை சென்னை பெசன் நகர் கடற்கரையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்ற செய்தியும் வெளியாகியிருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17 நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னையில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. சென்னை பெசன் நகர் கடற்கரையில் நேற்று 17 இயக்கத்தின் சார்பில் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தோழர் திருமுருகன் காந்தியின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் சீர்காழியின் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் இரா செந்தில் செல்வன் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி வீர வணக்கம் செலுத்தியிருக்கின்றார். மேலும் நிகழ்வில் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திமு ராசேந்திரன், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் உனா தனியரசு, விடுதலை தமிழ் புலிகள் இயக்கத்தின் உறுப்பினர் குடந்தை அரசன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கின்றார்கள். மேலும் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக இயக்க தோழமைகளும் கழகத் தோழர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தமிழினத்தின் துயரத்தை நினைவு கூர்ந்து நீதிக்கான பயணத்தில் என்றும் இணைந்திருப்போம் என்ற உறுதியுடன் இந்த நிகழ்வு இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மட்டக்களப்பு கிழக்கிழங்கை பல்கலைக்கழக வளாகத்திலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. மட்டக்களப்பு வந்தார் மூடையில் அமைந்துள்ள கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் ஞாயிற்றுக்கிழமை முள்ளிவாய்க்கால் படுகொலை நினைவேந்தல் நிகழ்வு உணர்வு பூர்வமாக நடைபெற்றது. வந்தார்மூலை கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியத்தினர் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் அமைப்பு இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இதன்போது நினைவு தூபியில் பிரதான ஈகைச்சூடர் ஏற்றி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காக 2 மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அங்கு குழுமியிருந்தவர்கள் நினைவு தூபிக்கு சுடரேற்றி மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து அனைவரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி முறைப்படி பகிர்ந்தளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4765-4661.
2: Everything okay? No problem and it's nam.
3: Bar kalam closing da adikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
2: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
3: செல்லம் இல்லடா செல்வம்.
2: சரி சரி.
5: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

இந்த சமுத்திரத்தின் முத்தான நித்திலத்தில் உயிர் கொண்டு பேசும் ஒரு நிலம். பல லட்சம் உணர்வுகளிலும் உணர்ச்சிகளிலும் மூழ்கி பல்லாயிரம் மாந்தரின் குருதியில் குளித்து ஆகுதியாகிய உயிர்களின் யாகத்தில் உடமேறிய ஒரு நிலம். உலகத்தின் ஒட்டுமொத்த கவனத்தையும் தன்பால் ஈர்த்தும் கண்டும் காணாதிருந்த போலி மனிதங்களின் கள்ள மௌனத்தை தோலுரித்து காட்டிய ஒரு நிலம். வலிய அரசுகள் ஒன்று கூடி கொன்றொழித்த ஒரு இனத்தின் வலியையும் வலிமையையும் ஒரு சேரச் சொல்லும் ஒரு நிலம். ஆம், முள்ளிவாய்க்கால். 2009 மே மாதத்தின் இதே நாட்களில் தன் மேலோடிய தமிழர்களின் குருதியில் சகதியாகி அவர் தம் உடல்களால் உடமுமேறி உலகம் கொன்ற உயிர்களின் கனவுகளையும் தன்னகத்தே கொண்ட உயிர் கொண்ட நிலம் அது. அது சாதாரண நிலமல்ல, அது சாதாரண நிலமல்ல. கொத்து கொத்தாய் செத்து வீழ்ந்து கொண்டும் கந்தக காற்றை சுவாசித்த போதும் இன விடுதலை ஒன்றே ஒரே இலக்கு என ஒரே தலைவன் பின்னால் ஒரு இனமே தவமிருந்த பூமி இது. இந்த நிலத்தின் ஒவ்வொரு அங்குலமும் உலகிற்குச் சொல்லும் கதைகள் சொல்லிலடங்காதவை. கஞ்சிக்காய் நின்ற பள்ளி குழந்தைகளை கணைகளால் கொன்ற இலங்கை இராணுவத்தின் ஈனக்கதைகளையும் பாதுகாப்புக்காய் பதுங்கு குழியில் பதுங்கியோருக்கு பதுங்கு குழியே புதைகுழியாகிப் போன அவலக்கதைகளையும் வெறும் வாயில் முளம் போடும் உலகின் மனித உரிமை காவலர்களுக்கு செவ்வி அறைந்து இந்நிலம் கூறும். உயிரற்ற மகவை விட்டுவிட மனமின்றி தோளில் சுமந்த தந்தையர் மனங்களின் கனதியையும் வீட்டிற்கொருவரை நாட்டிற்காய் அனுப்பிவிட்டு கண்ணீருடன் காத்திருந்த அன்னையர் உறவுகள் கதைகளையும் தாங்காத கனதியுடன் இந்த நிலம் கூறும். பொத்தி வளர்த்த குஞ்சுகளை கொத்திப்போகும் பருந்தினை எதிர்த்திட முடியாமல் தவித்திட்ட கோழி போல கண்முன்னே தம் சந்ததிகளை தொலைத்த ஆன்மாக்களின் கதறலினை எஞ்சிய எச்சங்களுக்கு வரலாறா இந்நிலம் கூறும். தன் உயிரினும் மேலது இன விடுதலை எனவே இனமானம் காத்த மாவீரம் தனியே தான் சுமந்த பெருமையினை தலை நிமிர்ந்து இந்நிலம் கூறும். ஆம், இது சாதாரண நிலமல்ல, இது சாதாரண நிலமல்ல. தமிழர் உணர்விலும் உயிரிலும் கலந்து எதிர்காலம் பிரசவிக்கும் தமிழின் முளைகளுக்கும் வேறான ஓர் நிலம் தமிழர் உயிர் கொண்ட தாய் நிலம். ஆம், தமிழர் உயிர் கொண்ட தாய் நிலம்.

நேர்களே, முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் புலம்பெயர் தேசங்கள் பலவற்றிலும் மிக உணர்வுபூர்வமாக சிறப்பாக மக்கள் மிக பெருமளவில் மக்கள் கலந்து கொண்டு தமது உறவுகள், சொந்தங்கள் மற்றும் தமது இன மக்கள் அத்தனை பேருக்கும் இன்றைய தினம் மலர் அஞ்சலி செலுத்தி தங்களது வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் செலுத்தி வைத்தார்கள். கனடாவிலும் முள்ளிவாய்க்கால் நினைவு தின நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக இன்று நடைபெற்று முடிந்திருக்கின்றன. தற்போதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன பல இடங்களில். முள்ளிவாய்க்காலில் காய்ச்சப்பட்ட கஞ்சியை இன அழிப்பின் நினைவு சின்னமாக பயன்படுத்த வேண்டுமென்று ஒரு அறிக்கையின் மூலம் தமிழ் சிவில் சமூக அமையம் என்ற குடிமக்கள் சமூகம் கேட்டுக்கொண்டது. உணவு ஓர் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்ட போர்க்காலத்தில் மக்கள் உயிர் வாழ்வதற்காக சமைத்தருந்திய உணவையே நினைவு சின்னமாக காவலாம் என்று அந்த சிவில் சமூகம் பரிந்துரைத்தது. பட்டினியை ஓர் ஆயுதமாக பயன்படுத்திய போர்க்காலத்தில் மக்கள் உயிர் தப்பி பிழைப்பதற்காக அருந்திய உணவுகளில் ஒன்றுதான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி. அந்த காலகட்டத்தில் வாய்ப்பன் இருந்தது, ரொட்டி இருந்தது, துவரம் பருப்பு வடை இருந்தது. முள்ளிவாய்க்காலுக்கு இறுதி கட்ட போர் வர முன்னரே மாத்தளனில், பொக்கனையில், வளைஞர் மடத்தில் கஞ்சி இருந்தது. இந்த காலகட்டத்தில் நிவாரணத்துக்காக தரப்பட்ட அரிசி ஓரளவுக்கு இருந்தது. அங்கர் பால்மா சிறிதளவு இருந்தது. அமெரிக்கமா சிறிதளவு இருந்தது. சமையல் எண்ணெய் சிறிதளவு இருந்தது. சீனி சிறிதளவு இருந்தது. இந்திய நிவாரணத்தில் கிடைத்த துவரம் பருப்பு சிறிதளவு இருந்தது. தேங்காய் இருக்கவில்லை. ஏனைய கறி சரக்கு சாமான்கள் குறைந்தளவே இருந்தன. எல்லாவற்றையும் விட முக்கியமாக சமைப்பதற்கு நிரந்தரமான இடம் இருக்கவில்லை. சமைப்பதற்கு மனம் இருக்கவில்லை. சமைத்ததை சாப்பிடுவதற்கும் பசி இருக்கவில்லை. அக்காலகட்டத்தில் ஜனங்கள் தங்கள் கொள்ளளவுகளுக்கு ஏற்ப தங்களிடம் இருந்ததை சமைத்தார்கள். சிலர் ரொட்டி தயாரித்தார்கள். அது தேங்காய் இல்லாத ரொட்டி. சிலர் வடை சுட்டார்கள். அது துவரம் பருப்பும் செத்தல் மிளகாயும் போட்ட வடை. சிலர் வாய்ப்பன் சுட்டார்கள். சமைக்க இடமில்லாதவர்களுக்கும் மனமில்லாதவர்களுக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தமிழ் அகதிகள் புனர்வாழ்வு அமைப்பும் நிர்வாக சேவையும் சமைத்து கொடுத்த உணவுதான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி. சில பகுதிகளில் சேவாலங்கா என்ற தொண்டு நிறுவனமும் கஞ்சி காட்சி கொடுத்ததாக அறிய முடிந்தது. கடைசி கட்ட போரில் காய்ச்சப்பட்ட கஞ்சி சுவையானது அல்ல, தேங்காய்ப்பால் இருக்கவில்லை. ஒரு கிடாரத்தில் நீரை ஊட்டி அரிசியை போட்டு கொதிக்க வைப்பார்கள். அரிசி கொதித்து வரும்போது இரண்டு அங்கர் பக்கெட்டுகளை உடைத்து அந்த பால் மாவை கரைத்து கஞ்சிக்குள் ஊற்றுவார்கள். அதுதான் கஞ்சி. இதுபோன்ற கஞ்சியை ஒரு நினைவு சின்னமாக தலைமுறைகள் தோறும் கடத்துவதன் மூலம் இறுதிக்கட்ட போரின் நினைவுகளை தலைமுறைகள் தோறும் கடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. யூதர்களின் வரலாற்றில் இதற்கு முன்னுதாரணம் உண்டு. யூதர்களின் முக்கிய விடுமுறை தினங்களில் ஒன்று பாஸ் ஓவர். இது தலைமுறைகள் தோறும் விசேடமாக அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு பெருநாளாகும். இந்நாளில் யூதர்கள் தங்கள் வீடுகளில் உணவை புளிக்க வைக்கும் பொருட்கள் சேர்க்கப்படாத தட்டையான ரொட்டியை உண்பார்கள். வீட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக கூடியிருந்து ஏன் அந்த உணவை அந்த நாளில் அருந்துகின்றார்கள் என்பதற்குரிய வரலாற்று காரணத்தை மூத்தவர்கள் இளையவர்களுக்கு எடுத்து கூறுவார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன் எகிப்தியர்கள் யூத தேசத்தை ஆக்கிரமித்தார்கள். அந்த ஆக்கிரமிப்பின் நினைவுகளையும் அந்த ஆக்கிரமிப்பில் இருந்து யூதர்கள் எப்படி விடுதலை அடைந்தார்கள் என்ற கதையையும் அவ்வாறு சுதந்திரமடைந்த யூதர்கள் எப்படி செங்கடலை கடந்து தப்பி வந்தார்கள் என்ற கதையையும் மூத்தவர்கள் இளையவர்களுக்கு சொல்வார்கள். அதாவது ஓரினம் தனது இறந்த கால கதைகளை புதிய தலைமுறைகளுக்கு எடுத்து கூறும் ஒரு யூத பெருநாள் அது. அவ்வாறே முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஈழத்தமிழர்களின் கிட்டத்தட்ட 4 தசாப்த கால யுத்த காலத்தை எடுத்து கூறுவதற்கான ஒரு நினைவு சின்னமாக, குறிப்பாக இறுதிக்கட்ட போரில் இடம்பெற்ற இன அழிப்பின் கதைகளை எடுத்து கூறும் ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டும் என்ற அரசியல் எதிர்பார்ப்பு இதில் உண்டு. கடந்த 17 ஆண்டுகளிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது ஈழத்தமிழர்கள் பரவி வாழும் எல்லா இடங்களிலும்
நாடுகளிலும் கண்டங்களிலும் பரவலாக காட்சி கொடுக்கப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தின் போது தாயகத்தில் கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும், முக்கிய சந்தைகள் தோறும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்படுகிறது. பல்கலைக்கழக மாணவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக போராடும் உறவினர்களின் சங்கங்கள், மக்கள் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், தனிப்பட்ட தன்னார்வலர்கள் போன்ற பல வகைப்பட்டவர்களுக்கும் கஞ்சியை தயாரித்து பகிர்ந்து வருகிறார்கள். அந்த கஞ்சிக்கன்று ஒரு பொதுவான ரெசிபி உண்டு. எனினும் நடைமுறையில் அந்த ரெசிபி பின்பற்றப்படுவதில்லை என்பதைத்தான் கஞ்சி தொடர்பான விமர்சனங்கள் காட்டுகின்றன. அரசு இல்லாத தமிழ் மக்களை பொறுத்தவரை இந்த விடயங்களை

ஒருமுகப்படுத்துவதற்கு ஒரு வடிவம் வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கஞ்சியை சிரட்டையில் பகிர்வார்கள். ஆனந்தபுரம் சண்டைக்கு பிறகு தேங்காய் இருக்கவில்லை. முள்ளிவாய்க்காலில் மட்டுமல்ல, வளைஞர் மடத்திலும் காய்ச்சப்பட்ட கஞ்சியில் முன்கூறப்பட்டபடி தேங்காய்ப்பால் சேர்க்கப்படவில்லை. தேங்காய் இல்லாத காலம். இப்படி இந்த சிரட்டையில் கஞ்சி குடித்த அந்த தமிழ் மக்களது அவலத்தை உலகெங்கும் எடுத்துச் செல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய அடையாளமாக, மிகப்பெரிய சின்னமாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை புலம்பெயர்வாழ் மக்களும் இன்றும் தமது தேசங்களில் காய்ச்சி இவ்வாறான சிரட்டைகளில் அருந்துகின்ற அந்த வரலாற்று நிகழ்வை தொடர்ச்சியாக ஆண்டுகள் தோறும் தொடர்ச்சியாக மேற்கொள்வதன் மூலம் ஈழ விடுதலை போராட்டத்தின் ஒரு எல்லையினை, ஒரு முடிவை ஈழத்தமிழினம் பெருமன்ற நம்பிக்கை இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஊடாகவும் எடுத்து வரப்பட வேண்டும். நேரம் சரியாக 7:28. இப்பொழுது எங்களது சிரேஷ்ட அறிவிப்பாளர் ஸ்ரீ செந்தில்நாத் கைவரிசையில் அவரது கைவண்ணத்தில் உருவான ஒரு பாடல் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பாடலாக ஒலிக்கின்றது.

ஆமாம், கனடாவிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் பல இடங்களில் மிக உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி அமைந்துள்ள இடத்தில் இன்று ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் இணைந்து தமது உறவுகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியது மட்டுமல்ல, உணர்வு பூர்வமாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கு கொண்டார்கள். கனடாவில் பல இடங்களில் இவ்வாறான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக முள்ளிவாய்க்கால் வாரம் முழுவதும் நடைபெற்று வந்திருந்தமை நேர்கள் அறிந்தது. நேரம் இப்பொழுது 7:36.

இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் லண்டனில் தமிழின படுகொலைக்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. லண்டன் நாடாளுமன்றம் முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 2009 முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்ட தமிழின படுகொலையின் 17 நினைவு நாளான இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் ஐக்கிய ராஜ்ய தமிழ் இளையோர் அமைப்பு ஆகியன இணைந்து இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட புலம்பெயர் தமிழர்கள் தமிழ் மக்களுக்கான நீதி கோரி இந்த போராட்டத்தை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை வவுனியாவில் காணாமலாக்கப்பட்டவர்கள் சங்கத்தினால் 17 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. வவுனியாவில் தமிழர் தாயகம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கத்தினால் 17 முள்ளிவாய்க்கால் நினைவு தின அஞ்சலி நிகழ்வு வவுனியாவில் இடம்பெற்றது. வவுனியா A9 வீதியில் அமைந்துள்ள அஞ்சல் திணைக்களத்தின் முன்பாக 3375 நாளாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளினால் பந்தல் அமைத்து போராட்டம் நடாத்தி வரும் பந்தலிற்கு முன்பாக இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது தீபமேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்காலில் 2009 கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கோரி கவனயீர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்விலும் பல சமூக ஆர்வலர்கள் உட்பட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களும் கலந்து கொண்டிருந்தார்கள்.

நேரம் இப்பொழுது 7:43. கனடா முழுவதும் ஒலித்த முள்ளிவாய்க்கால் நினைவு குரல்கள். கனடாவில் வாழுகின்ற புலம்பெயர் தமிழர்கள் வாழுகின்ற அத்தனை பிரதேசங்களிலும் தமிழர்களுக்காக ஒன்று கூடிய தலைமைகள் மத்தியில் கனடா முழுவதும் முள்ளிவாய்க்கால் நினைவு குரல்கள் ஓங்கி ஒலித்திருக்கின்றன. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17வது நினைவு நாளை முன்னிட்டு கனடா முழுவதும் உள்ள அரசியல் தலைமைகள் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உண்மை, பொறுப்பு கூறல் மற்றும் நீதியை வழங்குமாறு அந்த அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவியர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். குறித்த அறிக்கையில், 17 ஆண்டுகளுக்கு முன்பு முள்ளிவாய்க்காலில் நடந்த கொடூரமான படுகொலையுடன் ஸ்ரீலங்கா உள்நாட்டு போர் துயரத்துடனும் இரத்தக்கரையுடனும் முடிவுக்கு வந்தது. தமிழின படுகொலை நினைவு நாளில் நம் காலத்தின் இந்த பெருங்குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் துக்கப்படுகிறோம். உயிர் பிழைத்தவர்களை கௌரவிப்பதுடன் நீதிக்கான எங்கள் கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்துகிறோம். 2013 ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற காமன்வெல்த் மாநாட்டை அன்றைய பிரதமர் ஸ்டீபன் ஹார்ப்பர் கொள்கை ரீதியாக புறக்கணித்ததை கன்சர்வேட்டிவ் கட்சியினர் இப்போதும் பெருமையுடன் நினைவு கூறுகின்றோம். ராஜபக்சே அரசாங்கம் தங்களின் குற்றங்களுக்காக நீதியை எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அத்துடன் இனப்படுகொலை செய்தவர்களுக்கு கனடா ஒரு புகலிடமாக இருக்க முடியாது. இந்த ஆழமான துயர நாளில் நீதியான மற்றும் அமைதியான நாளைக்காக உங்களோடு நாங்களும் இணைகிறோம் என பியர் பொலிவியர் தெரிவித்தார். அத்தோடு கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இது குறித்து அவர் தெரிவித்துள்ள அறிக்கையில், இன்று தமிழ் இனப்படுகொலைக்கு பலியானவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம், அவர்களின் நினைவை போற்றுகிறோம். கனடா மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் சமூகங்களுடன் இணைந்து நினைவு கூர்தல், சிந்தித்தல் மற்றும் நீதி, அமைதி, மனித உரிமைகளுக்கான தொடர்ச்சியான தேடலில் நாங்கள் துணை நிற்கின்றோம் என தெரிவித்துள்ளார். அத்துடன் கனடாவின் எரிசக்தி அமைச்சர் டிம் ஹட்ஜன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராப் ஒலிஃபன், மைக்கேல் ஹோட்டா, ஹெடி ஃப்ரை, மேஹிசி அஸ்லம் ராணா மற்றும் பிராம்டன் நகர மேயர் பேட்ரிக் ப்ரவுன், மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர்களான விஜய் தணிகாசலம், மெரிட் ஸ்டைல்ஸ், சில்வியா குவால்தியேரி உள்ளிட்ட பல மாகாண மற்றும் நகராட்சி மட்டத்திலான அரசியல் தலைவர்களும் தமிழ் இனப்படுகொலை நினைவு நாளையொட்டி தங்களது நினைவு செய்திகளை பகிர்ந்திருக்கின்றார்கள்.

0: ஈழத்தமிழ் சமூகத்தில் என்ன நிகழ்கிறது? தாய்நாடு காண வேண்டும் என்று தவித்து கிடக்கும் உலக உறவுகளின் உணர்ச்சிகள் என்னென்ன? இவைகளை பற்றி சிந்தித்த போது போருக்கு முந்தைய சமூகம், போருக்கு பிந்தைய சமூகம் என்று இரண்டு சமூகங்களாக தமிழ் சமூகத்தை பிரிக்க நேர்ந்தது. போருக்கு பிந்தைய சமூகம் நலமுற்று திகழ்கிறதா என்றால் இல்லை. போருக்கு பிறகாவது அங்கே அமிலமழை தீர்ந்து அமுதமழை பொழிகிறதா என்றால் இல்லை. புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்கள் தாயகத்தை, தமிழ் ஈழத்தை, பெற்ற உறவுகளை, உற்ற நண்பர்களை, ஆடிய மண்ணை, பாடிய பள்ளியை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும், தொட்டு தழுவ வேண்டும் என்று கருதுகிற கனவுகள் எப்படி சிதைந்து கொண்டிருக்கின்றன, எப்படி அவர்களை கதறவிடுகின்றன என்று எண்ணி பார்த்தேன். அதன் விளைவுதான் தமிழ் ஈழக்காற்றே, தமிழ் ஈழக்காற்றே, விண்ணின் வழிவந்து வீசு, எங்கள் மண்ணின் சுகம் கண்டு பேசு. உயிரை கொடுத்த அன்னை கயிறாய் கிடப்பாளோ, எலும்பை கொடுத்த தந்தை நரம்பாய் கிடப்பாரோ, நல்லூர் முருகன் கோயில் மணியில் நல்ல செய்தி வருமோ, உள்ளூர் வாழும் ஊமை ஜனங்கள் உடலும் உயிரும் நலமோ, பாடிய பள்ளிகள் சுகமா, உடன் படித்த அணில்கள் சுகமா, ஓடிய வீதிகள் சுகமா, எங்கள் ஒருதலை காதலி சுகமா, ஒரு முறை வந்து சொல்லிப்போ, எங்கள் உயிரை கொஞ்சம் அள்ளிப்போ என்று அழுது தமிழ் மண்ணை தொழுது எழுத நேர்ந்தது. அதற்கு இசை அரசன் இசை கொடுத்திருக்கிறார், நம்முடைய ஜீவா முகுந்தன் இயக்கியிருக்கிறார். இதை படமாக்குவதற்கு
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை, சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ்,
5: உங்களுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
7: உங்களுக்கு இப்பவும் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன். டீன் கலி
6: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 9052708800, 9052708800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: கிடைக்குது GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
11: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.